சர்வ தந்திராத்மிகே சர்வ யந்திராத்மிகே சர்வ பீடாத்மிகே சர்வ தத்வாத்மிகே சர்வ சக்தியாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ யோகாத்மிகே சர்வ நாதாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வ வர்ணாத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே சர்வகே ஹே ஜெகன் மாத்ரிகே

நேரம் 5:36. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சகோதரிகள் அவர்களின் குரல்களில்.

நேரம் 5:45. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோபனா அவர்களின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
4: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
5: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
6: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை.

0: இல்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
1: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

0: தருவான் கிழமுகத்தான் கிழமுகத்தான் கிழமுகத்தான்.
1: டிக்கி புகழேந்தி இசையில் கீதப்பிரியன் வரிகளில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் சிவசிதம்பரம், ஜி சிவசிதம்பரம் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து

நேரம் 6:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். அளவற்ற அருளும் நிகரற்ற கருணையுமான எல்லாம் வல்ல இறைவனை அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

பண்டிகை காலம் என்றாலே இந்த பாடல் எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதான் ஆடி மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் இல்லாத இடமே இருக்கவே இருக்காது. எட்டு திக்கிலும் ஒதுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் ஒன்று கேட்டோம். எல்ஆர் ஈஸ்வரியுடைய குரலில் அவினாசி மரின் மணியுடைய வரிகளில் சோமு கஜாவோட இசையில் கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் இது.

டிஆர் பாப்பா இசையில் டி கே கலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:25. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் இது.

சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: எம்எம் யூசுப் பாடிய பாடலை கேட்டோம். நாம் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் நம்பூரு ரயில் நிலையங்களுக்கு இடையே 4 வழி சாலை மேம்பாலம் அமைப்பதற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் இதனை தெரிவித்தார். ரயில்வே மேம்பாலங்கள் மூலம் விபத்தில்லா பயணத்தை ரயில்வே உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேம்பாலங்கள் கட்டப்படுவதால் லெவல் கிராசிங்குகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படுவதால் எரிபொருளும் சேமிக்கப்படும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் ரயில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு சோமண்ணா கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆணையத்தின் அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டவைகள் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் ஆணையர்கள் ஒன்றாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதை சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பான நடைமுறைகள் மற்றும் படிவம் 6 தொடர்பாக உச்சநீதிமன்றமே சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்துள்ள போதிலும் அந்த தீர்ப்பையும் ஜனநாயக அமைப்புகளையும் காங்கிரஸ் தவறாக சித்தரித்தது என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஆணையம் எடுத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை பாராட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மனமில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றும் இதனால் விவசாயிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட வேண்டிய நிலைமையை தாவேக அரசு ஏற்படுத்திவிட்டது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறினார். தமிழக அரசு கடன் சுமையை சந்தித்து வரும் நிலையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது தேவையற்றது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து நேற்று அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநில அரசின் கடனுக்காக ஆண்டுக்கு 78,000 கோடி ரூபாய் வட்டிக்காக செலுத்தப்படுகிறது என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அஇஅதிமுக ஆட்சி காலத்திலேயே அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் பின்னர் ஆட்சி மாற்றத்தால் அந்த பணி நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருந்தாலும் அது அஇஅதிமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் தொடர்ச்சிதான் என்றும் புதிய அறிவிப்பு அல்ல என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம்.

0: குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் நாளை திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுள்ள வங்கிகள் அனைத்தும் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கும் மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சட்ட தொழிலில் நீண்டகாலம் அனுபவம் பெற்ற மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது அனுபவங்களையும் அறிவாற்றலையும் இளம் வழக்கறிஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி டி வி ஆனந்த், காரைக்கால் மாவட்ட நீதிபதி கே மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். இதில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 42 பேரும், இந்திய கடற்படையைச் சேர்ந்த 7 பேரும், இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 3 பேரும், கடலோர காவல்படையைச் சேர்ந்த 2 பேரும் பயிற்சியை நிறைவு செய்தனர். கடந்த ஏப்ரல் 13 தொடங்கிய இந்த பயிற்சி 24 வாரங்கள் நடைபெற்றது. பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு விமானப்படையின் மேற்கு மண்டல தலைமை அதிகாரி ஏர் மார்ஷல் ஜார்ஜ் தாமஸ் சான்றிதழ்களை வழங்கினார். இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனை தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் வரவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். பிஜேபி அழைப்பின் பேரில் இலங்கை ஆளுங்கட்சியான ஜனதா விமுக்தி பெருமுனாவின் உயர்தலைவர்கள் அடங்கிய 5 பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இன்று புதுதில்லி வருகிறார்கள். நாட்டின் முதலாவது தானியங்கி வாகன சோதனை மையம் புதுதில்லியில் திறக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகளை சென்று மீட்டனர். அடுத்த மாதம் 2 நடைபெறவுள்ள பிரதமருக்கு வழங்கப்பட்ட நினைவுப் பொருட்களின் மின்னணு ஏலத்தில் மகாராஷ்டிராவின் பாரம்பரிய கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அணிவகுப்பு நேற்று வாணியம்பாடியில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் சரணாலய பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க இளம் பெண்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உயர் அழுத்த மின்சாரத்தால் 20 வீடுகளில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 தொடங்குகிறது. 2 இடைவெளிக்கு பின்னர் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்கிறது. இந்த போட்டிகளை தொடர்ந்து 5 20 போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. ஒருநாள் போட்டித் தொடரை சுப்மன் கில் தலைமையிலும், 20 போட்டித் தொடரை சுரேஷ் அயர் தலைமையிலும் இந்திய அணி எதிர்கொள்ள உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டெக்கத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்தார்.

0: உள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழ் செய்திருக்கை தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு. இன்று காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றாலைகளில் வலம் வரும் நிகழ்ச்சி. 9 மணிக்கு கலக்கலங்கம் கேம் ஷோ. இன்று காலை 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுகள் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு, அதில் இந்த வார தலைப்பு உலக நதிகள். காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை, மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழ் செய்திருக்கை தொடர்ந்து ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. பகல் 1:45 மாநில செய்திகள். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொள்ளலாம், அதாவது இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தின்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து பூந்தின்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம். இரவு 7:15 தமிழில் செய்திருக்கை தொடர்ந்து திரைகாணம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:53 இன்று ஒரு தகவல். இன்றிரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை, மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இரவு 8:35 நீ கூறினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேரில் இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

0: ஆம்நேயர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சியில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி இந்த வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 முக்கியமான நாள். அது என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக நதிகள் தினம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உலக சுற்றுலா தினம், அப்புறம் வந்து உலக காது கேளாதோர் தினம். இது பற்றிய ஒரு சிற்றுரையை நம்ம வந்து தொடர்ந்து கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து சுவாரஸ்யமான செய்திகள், அருமையான பாடல்கள், இது எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைஞ்சிருங்க 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்றைய தினம் உலக காது கேளாதோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. காது கேளாத மற்றும் செவித்திறன் குறைபாடுள்ள மக்களின் உரிமைகள், அவர்களின் கலாச்சாரம் மற்றும் சமுதாயத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே உலக காது கேளாதோர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது செவித்திறன் குறைபாடுள்ளவர்களின் சாதனைகளை கொண்டாடும் நாளாகவும் அமைகிறது. இந்த தினத்தை உலக காது கேளாதோர் அமைப்பு 1958 முதல் உருவாக்கியது. காது கேளாதோர் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே பரப்புவதும், அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல அனைத்து உரிமைகளையும் பெற தகுதியானவர்கள் என்பதை உணர்த்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். காது கேளாதவர்களின் முக்கிய தொடர்பு சாதனம் என்பது சைகை மொழி ஆகும். ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்துவமான சைகை மொழிகள் உள்ளன. இந்தியாவில் இந்திய சைகை மொழி பயன்பாட்டில் உள்ளது. காது கேளாதோரின் மொழியை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்புகளை வழங்குவது நமது கடமையாகும். காது கேளாதவர்களை தனிமைப்படுத்தாமல் அவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க வேண்டும். பொது இடங்களிலும் கல்வி நிலையங்களிலும் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் சைகை மொழி பெயர்ப்பாளர்களை எளிதாக அணுகும் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். கேளாமை இருள் அல்ல, அது மற்றொரு பரிமாண தொடர்பு. காது கேளாதோரின் உலகை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் சம உரிமையையும் வழங்க உறுதியேற்போம்.
0: உலக காது கேளாதோர் தினம் பற்றிய சிற்றுரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜி சுதா அவர்கள்.

முக்கியத்துவத்தையும் அவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் ஒரு உலகளாவிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினமாகும். 2026 உலக நதிகள் தினம் செப்டம்பர் 27 இன்று கொண்டாடப்படுகிறது. இது பள்ளிகள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு நன்னீர் சூழல் அமைப்புகளை பற்றி அறிந்து கொள்ளவும் நதி பாதுகாப்பிற்கு ஆதரவளிக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடியதாகும். ஆறுகள் பல வழிகளில் வாழ்வாதாரத்தை அளிப்பதால் இந்த நாள் முக்கியத்துவம் பெறுகிறது. அவை நீரை வழங்குகின்றன, பல்லுயிர் பெருக்கத்தை பேணுகின்றன, விவசாயத்திற்கும் வாழ்வாதாரங்களுக்கும் துணை புரிகின்றன. மேலும் மக்களை இயற்கையுடன் இணைக்கும் பாலமும் இதுவே. 2026 உலக ஆறுகள் தினத்தின் கருப்பொருள் காடுகள் இல்லை, ஆறுகள் இல்லை, நீரில்லை, உயிரில்லை என்பதாகும். இது காடுகள், ஆறுகள் மற்றும் நீர் பாதுகாப்பு ஆகியவை ஒன்றோடு ஒன்று ஆழமாக பிணைந்துள்ளன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. உலக நதிகள் தினம் என்பது ஆறுகள் மற்றும் நன்னீர் சூழல் அமைப்புகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சர்வதேச தினமாகும். இது மாசுபாடு மற்றும் பிற மனித அழுத்தங்களால் ஏற்படும் தேசங்களிலிருந்து ஆறுகளை பாதுகாக்க பொது விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் நடைமுறை செயல்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடியது. பல நாடுகளில் கல்வி திட்டங்கள், ஆற்றங்கரை பயணங்கள், தூய்மை பணிகள், சுவரொட்டி தயாரித்தல், கலந்துரையாடல்கள் மற்றும் சமூக நிகழ்வுகள் மூலம் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு விழிப்புணர்வு தினமாக இதன் முக்கியத்துவம் கொண்டாடப்படுவது மட்டுமல்லாமல் இயற்கை நீர்நிலைகளை பாதுகாப்பதிலும் பொறுப்புடனும் பராமரிப்பதிலும் பங்கேற்பதும் ஆகும். ஆரோக்கியமான காடுகள் நீர்பிடிப்பு பகுதிகளை பாதுகாக்க உதவுகின்றன, நதி நீரோட்டத்தை ஆதரிக்கின்றன மற்றும் நீர் பாதுகாப்பிற்கு பங்களிக்கின்றன என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளான காடுகள் இல்லை, ஆறுகள் இல்லை, நீரில்லை, உயிரில்லை என்பதாகும். இந்த செய்தி எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது. காடுகள் சேதமடைந்தால் ஆறுகள் பாதிக்கப்படும், ஆறுகள் பாதிக்கப்பட்டால் நீரிருப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மேலும் நீரில்லாமல் உயிர்கள் தொடர்ந்து வாழ முடியாது. இயற்கை அமைப்புகள் தனித்தனியாக இல்லாமல் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதை விளக்கக்கூடியதே இந்த கருப்பொருளாகும். ஆறுகள் ஏன் முக்கியமானவை? பல்வேறு காரணங்களுக்காக ஆறுகள் மனித வாழ்விலும் இயற்கையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவை தாவரங்கள், மீன்கள், பறவைகள் மற்றும் பிற வன உயிரினங்களுக்கு ஆதரவளிக்கும் நன்னீர் சூழல் அமைப்புகளின் ஒரு பகுதியாகும். அவை அன்றாட பயன்பாடு, விவசாயம் மற்றும் பல சமூக தேவைகளுக்கு நீர் வழங்க உதவுகின்றன. உலகின் பல பகுதிகளில் அவற்றுக்கு சுற்றுச்சூழல், கலாச்சார மற்றும் பொருளாதார மதிப்பு உண்டு. அவை நீர்பிடிப்பு பகுதிகள், காடுகள் மற்றும் ஒட்டுமொத்த நீர் பாதுகாப்பு ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையவை. நிலைத்தன்மை, பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பான வள பயன்பாடு ஆகியவற்றின் அவசியத்தை மக்கள் புரிந்து கொள்ள உதவக்கூடியது. உலக ஆறுகள் தினம் செப்டம்பர் 4 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. நதிகளை பாதுகாப்பது, அவற்றின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவது மற்றும் நீர்வழிகளை தூய்மையாக பராமரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். கனடா நாட்டின் நதிகள் பாதுகாப்பு ஆர்வலர் மார்க் ஏஞ்சலோ என்பவரின் முயற்சியால் 2005 ஐக்கிய நாடுகள் சபையின் வாட்டர் ஃபார் லைஃப் 10 காலத்தின் ஒரு பகுதியாக இது உருவாக்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட நாடுகள் ஆறுகளை கொண்டாடும் வகையிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் வகையிலும் இந்நிகழ்வு அமைகிறது. இன்று உலக நதிகள் தினம். நதிகளை காப்போம்.

0: உலக நதிகள் பற்றிய சிற்றுரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ராதாகிரிதரன்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நாம் கேட்ட அந்த பாடல் அம்மன் கோவில் திருவிழா படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் அது. இனி தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒருநாள் பயணமாக கேரளம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது கொல்லத்தில் உள்ள மாதா அமிர்தானந்தமயி மடத்தில் மாதா அமிர்தானந்தமயியின் 73வது பிறந்த தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஸ்வ சேவா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களையும் குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ உத்ராடம் திருநாள் மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சபர்மதி ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார ரயில் என்ஜின் பராமரிப்பு மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் புதிய நவீன மின்சார ரயில் என்ஜின்களையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து சபர்மதி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு மேம்பாட்டு பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் நாட்டில் முதல் எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயுவில் இயங்கும் மின்சார ரயிலையும் திரு அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரும் நிதானத்துடன் செயல்பட்டு பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், போர்களின் தாக்கம் மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகின் பிற பகுதிகளிலும் உணரப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் எரிசக்தி மற்றும் வர்த்தகத்தின் தடையற்ற ஓட்டத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடரும் மோதல்கள் உலக பாதுகாப்பை பாதிப்பதுடன் பல்வேறு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தையும் தாமதப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். குறிப்பாக உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் நிலைமையை மேம்படுத்துவதற்கு இந்தியா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று அவர் கூறினார். எல்லை தாண்டி அரசுகளின் ஆதரவுடன் நடைபெறும் பயங்கரவாதம் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் சவாலாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசுகள் பொறுப்பேற்க செய்யப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும் நிதியை கண்டறிந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம்.

0: இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இப்பிரச்சினை தொடர்பான அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வால் ஒருமனதாக எடுக்கப்பட்டவை என்று ஆணையமே கூறிவிட்டதாக சமூக வலைதளத்தில் கூறினார். காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளை விமர்சிப்பதாகவும் நிதின் நவீன் தெரிவித்தார். கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இதே தேர்தல் நடைமுறையின் மூலம் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற போது தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒருமித்த விளக்கம் நாட்டின் அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளின் நம்பகத்தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான முடிவுகள் தேர்தல் ஆணையத்தால் கூட்டாகவும் நடைமுறைகளை பின்பற்றியும் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மற்றும் தேர்தல் நடைமுறைகள் மீதான நம்பிக்கையை பாதிக்கும் முயற்சிகள் வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மக்களை ஒன்றிணைப்பது, பல்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள உதவுவது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பது ஆகியவற்றில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் சுற்றுலாவை மறுவடிவமைக்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்பதாகும். சுற்றுலாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை இது எடுத்து காட்டுகிறது. இந்நிலையில் ஆகாஷ்வாணிக்கு பேட்டியளித்த மத்திய சுற்றுலாத்துறை செயலர் புவனேஷ்குமார், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மோசமான வானிலை நிலவி வருவதால் சார்தாம் யாத்திரை இன்று வரை நிறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வானிலை சீரான பிறகே சார்தாம் யாத்திரை மீண்டும் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கனமழையுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர 7 நாள் திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பேசிய அராக்ஷி, இந்த திட்டம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒத்ததாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஹார்முஸ் நீரணையை மீண்டும் திறப்பதுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தையை தொடங்கவும் ஈரான் விரும்புவதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தேவையான நிபந்தனைகளை அமெரிக்காவுடன் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தலையீடு மற்றும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தால்தான் பிராந்தியத்தின் பாதுகாப்பை மீண்டும் ஏற்படுத்த முடியும் என்று திரு அராக்ஷி தெரிவித்தார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹாத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகாத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மகளிர் நீளம் தாட்டுதல் இறுதிப் போட்டியில் ஆன்சி சோஜனும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் பாருல் சௌத்ரியும் பங்கேற்பதால் இதிலும் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகி உள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. ஆடவருக்கான 200 மீட்டர் இறுதிப் போட்டியில் அனிமேஷ் குஜுரும், ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் சர்வேஸ் குஷாரேவும் பங்கேற்கின்றனர். மகளிருக்கான மாரத்தானில் பிரியங்கா கோஸ்வாமி, மஞ்சுராணி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள்

தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.3 FM. நேரம் 7:25:30.
1: ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது நம்ம மனசுல முதல்ல என்ன வரும்? ஒரு மலை, ஒரு கடல், ஒரு அழகான நகரம், இல்லனா இந்த இடத்துக்கு ஒரு தடவை போயே ஆகணும்னு தோண வைக்கிற ஒரு போட்டோ. இப்படி நமக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலாவுக்கு போகும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா? இதுல டூரிசம் அப்படின்றது வெறும் ஒரு இடத்தை பார்த்துட்டு திரும்பி வர்றது மட்டும் இல்லை, அந்த இடங்களினுடைய நினைவுகள், கலாச்சாரம், பழக்க வழக்கம் இதை எல்லாத்தையும் சுமந்து நிற்கக்கூடிய நிறைய கதைகளை நாம எடுத்துட்டு வரோம். அது காலத்துக்கும் நம்மளோட இருக்கும். சுற்றுலா பிடிக்காதவங்க இங்க யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அதனாலதான் உலகம் முழுவதும் சுற்றுலாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில வேர்ல்ட் டூரிசம் டேவை கொண்டாடிட்டு வராங்க. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27 அன்னைக்கு வேர்ல்டு டூரிசம் டே, அதாவது உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுது. இந்த நாளை உருவாக்கியதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, டூரிசம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் உலக நாடுகளுக்கு இடையேயான புரிதலுக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான். செப்டம்பர் 27 அப்படின்ற தேதிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் இந்த நாளை வேர்ல்டு டூரிசம் டேவா 1980 இருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கு. சரி, டூரிசம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன கொடுக்குது? நம்ம தினசரி வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். காலையில எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், டிராபிக், அதுக்கப்புறம் நிறைய பொறுப்புகள். இதுக்கு நடுவுல நம்ம மனசுக்கு ஒரு ரெஸ்ட் பட்டன் தேவைப்படுது இல்லையா? அந்த ரெஸ்ட் பட்டனா ஒரு சின்ன பயணம் கூட இருக்கலாம். ஒரு புது இடத்துக்கு போகும்போது புது மனிதர்களை சந்திக்கிறோம், புது உணவுகளை சுவைக்கிறோம், கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வழக்கமான வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் வெளியே வரும். அதனாலதான் டூரிசம் அப்படின்றது வெறும் இடங்களை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, நிறைய அனுபவங்களையும் சேகரிக்கிறதுக்கு. நம்ம இந்தியாவை பார்த்தாலே இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு. நார்த்ல போனா தாஜ்மஹால், ராஜஸ்தான் ஃபோர்ட்ஸ், அப்புறம் கேரளாவுடைய பேக் வாட்டர்ஸ், கோவானுடைய பீச்சஸ், காஷ்மீர்னுடைய மலைகள், நார்த் ஈஸ்டனுடைய இயற்கை அழகுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு நாட்டுக்குள்ளேயே இவ்வளவு விதமான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. 2025 இந்தியாவில சுமார் 4.29 பில்லியன் டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட் பண்ணிருக்கிறதா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் டேட்டா காட்டுது. டூரிசம் அப்படின்றது இந்திய பொருளாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் முக்கிய பங்களிப்பு செய்யுது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா, சென்னை மெரினா பீச் இருக்கு, மகாபலிபுரம், ஊட்டி, கொடைக்கானல், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சாவூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம்னு இப்படி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. ஒரு இடம் நம்மளுடைய வரலாற சொல்லும், ஒரு இடம் நம்மளுடைய கலாச்சாரத்தை காட்டும், ஒரு இடம் நம்மளுடைய இயற்கைய ரசிக்க வைக்கும். அதே போல உலக அளவுல பார்த்தோம்னாலும் பாரிஸ்ல இருக்க ஈஃபில் டவர், நியூயார்க்ல இருக்க ஸ்டேட் ஆஃப் லிபர்டி, கிரேட் வால் ஆஃப் சீனா, சுவிஸ் ஆல்ப்ஸ், மால்டிவ்ஸ், பாலி, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு இடமும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். ஆனா நம்ம சுற்றுலாவுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது முக்கியமான விஷயத்த நம்ம நினைவுல வைக்கணும். பயணம் செய்யறது மட்டும் போதாது, பொறுப்புணர்வோட நம்ம டிராவல் பண்ணணும். நம்ம போகக்கூடிய இடத்தினுடைய இயற்கைய பாதுகாக்கணும், அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை மதிக்கணும், உள்ளூர் மக்கள் அண்ட் உள்ளூர் வேலைகளை நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாம பார்க்கக்கூடிய இந்த அழகான இடங்கள் நம்மளுக்காக மட்டும் இல்ல, நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சொந்தமானது. சோ இந்த வேர்ல்டு டூரிசம் டேக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். ஒரு நாள் போகணும்னு பல வருஷங்களா நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு ஒரு நாள் உண்மையிலேயே கிளம்பி போவோம். எங்க போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா போவோம்னு முடிவெடுங்க. இந்த வருஷம் அதை செஞ்சு காட்டுங்க. அனைவருக்கும் இனிய சுற்றுலா தின வாழ்த்துக்கள்.

0: உலக சுற்றுலா தினம் பற்றிய சிற்றுரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜி கௌதம் அவர்கள்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: இந்த வார தலைப்பு உலக நதிகள்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
2: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

நேரம் 7:47, 20 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வாழ்வில் வள்ளுவம். வாழ்வில் வள்ளுவம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எந்த குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, குரல் வரிசை எண் 737, நாடு அப்படின்ற அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குரல். இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் நாட்டிற்குறுப்பு அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அதாவது ஆறு கடல் இரு புலனும், அதாவது மேல், அதாவது மேல் நீர் கீழ் நீர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய இரு புலனும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் கிணற்று ஊற்று நீர், வாய்ந்த மலை அதாவது வளமிக்க மலை, வளர்ந்தோங்கி நீண்டமைந்த மலை தொடரும், வறுபுணலாம் மழையும் வலிமை மிகு அரணும் ஒரு நாட்டிற்கு சிறந்த உறுப்புகளாகும். வலிமையான கோட்டை இவை நான்கும் ஒரு நாட்டிற்கு சிறந்த உறுப்புகள், அரண்கள் என்கிறார். இதன் மூலம் தடையின்றி ஓடிவரும் நதிநீர் ஒரு நாட்டின் உயிர்நாடி என்பதை வள்ளுவர் தெளிவாக விளக்குகிறார். இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் நாட்டிற்குறிப்பு, ஆறு கடல் எனும் இருபுணலும் வளர்ந்தோங்கி நீண்டமைந்த மலைத்தொடரும் வறுபுணலாம் மழையும் வலிமை மிகு அரணும் ஒரு நாட்டின் சிறந்த உறுப்புகளாகும். கேட்டது வாழ்வில் வள்ளுவம். நாடு என்ற அதிகாரத்திலிருந்து 7வது குரல் கேட்டோம். குரல் வரிசையின் 737.

உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 944400023.
1: இந்த வார தலைப்பு உலக நதிகள்.

0: கும்பகரை தங்கையா படத்திற்காக அளித்த பாடலை கேட்டோம். மலேசிய வாசிவன் சித்ரா குழுவினர் பாடினார்கள் அந்த பாடலை. கங்கை அமரன் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: காவல் கீதம் படுத்திருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். பாலியன்வர்களுக்கு இசை இளையராஜா. நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:20 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப அழகா இருந்ததுன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே உங்களுக்கு இனிமையான நாளாக தான் இருக்கும். ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோபம், கவலை, துக்கம் இது எல்லாத்தையும் அப்படியே தூரமாக தூக்கி போட்டுட்டு ஒரு ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையை ரொம்ப சந்தோஷத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சந்தோஷத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடிதங்களை நாங்கள் படிக்கும் பொழுது அப்பாடா நாம் எழுதின பாட்டை இன்னைக்கு ரேடியோவில் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட ஒரு பெரிய லிஸ்ட்டை இங்கே காத்துட்ருக்குது. அந்த வகையில் எந்த நேயருக்கு முதல் அந்த சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர்லேருந்து குமார், கஸ்தூரி, அரவிந்த், சித்ரா, சேகர், செல்வி, மோகன், மீனாட்சி, ஸ்ரீனிவாசன், சித்ரா, தாம்பரம் ராமசாமி, அஞ்சலை சுரேஷ், பிரியா, நடுவீரப்பட்டு சுரேஷ், ரேவதி, லோகு, சுந்தரி, கொளத்தூர் சுரேஷ், பவானி, விஜய், பிரியதர்ஷினி, சிதம்பரம், சிவஜோதி நகர், தனக்கோட்டி, அமுதா, உமைய பார்வதி, ராஜமாணிக்கம், பரமேஸ்வரி, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் கலகலப்பு. பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 8:06:24 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் வியாசர் பாடி, ரவி, லதா, சதீஷ், சரண்யா, கோவிந்தராஜ், மாலா, ஹரி, ஈஸ்வரி, ஷர்மிளா, காஞ்சிபுரம் சிவராமன், சரஸ்வதி, முத்து, கீதா, அஜய், குறிச்சிமலை பாஸ்கர், சிதம்பரம் வானக்காரத்தெரு, தங்கராஜ், சரோஜா, பாலாஜி, நாச்சியார் கோயில், ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துரைபாண்டியன், காந்திமதி, இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் கூலி. கேட்கலாம் வாங்க. அறிவு அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரல்ல இதோ அந்த பாடல் இவர்களுக்காக.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நேரம் 8:12 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரிஜா, விக்னேஷ், வினித், விவேக், செங்கல்பட்டு ரமணி வில்வம், செங்கம் பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், பெங்களூரு டிசிபாளையம் ரவீனா, பிரபு, சூர்யா, மயிலாப்பூர் ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், பட்டாபி, சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாபன், இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சந்தோஷ் ஹரிஹரனுடைய குரல, இதோ அந்த பாடல் இவர்களுக்காக. Yeah.

நேரம் 8:16 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவமஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்தித், பௌஷா, உபேந்திரன், ஜெடி மணிகண்டன், ஓகே சிவா, கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி கஜேந்திரன், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன். இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் வீரதீர சூரன் திரைப்படத்தில் இருந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகனுடைய குரலில் இதோ அந்த பாடல்.

0: மக்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் 8:21. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி ஈசன் முருகசாமி வஜ்ரவேல் பிரபாகரன் கங்காதரன் ரவிகார்டன் வீரசோழன் வீரராகவன் சென்னை அம்பத்தூர் ராணி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் கிரீன் சிட்டி மணிமங்கலம் முத்துகிருஷ்ணன் நெல்லை பாரதி சேரை நடராஜ் மலையரசு பாண்டியன் சைதை ராமையா சைதை முத்துராஜ் சேரை இசக்கு செல்வம் நெல்லை ஜெபராஜ் இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் டியூட் கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:25 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா சாமுவேல், செஞ்சி கப்பை ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ஜெய் பீம். இவங்களுடைய விருப்பமான பாடலை இப்ப கேட்கலாம் வாங்க.

களுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமது, திருமழிசை ராணி, மணிவண்ணன் லக்ஷ்மி, ஆனந்தி ஜெயந்தி, நீலாங்கரை ராகுல் ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார். கும்கி டூ படத்திலிருந்து இவங்க தங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாம் வாங்க.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: நேரம் 8:30 13 நொடியாகுது. நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி

நேரம் 8:35 33 நொடி ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் நாம் இணைந்திருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில், விஜய், கலை, துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், அம்மாப்பேட்டை, லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரல், ஆதித், செய்யாறு வட்டம், சிறுங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் சந்தியா, மணிகண்டன், மதுரவாயில் மதுரை நாயக்கன் தெரு, சரஸ்வதி, காதர்வேடு, கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம், ஏழுமலை, புஷ்பா, மணியரசன், இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் தர்மதுரை. கார்த்திகோட குரல்ல இதோ அந்த பாடல் இவர்களுக்காக கேட்கலாம், வாங்க.

நேரம் 8:40:26 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜின், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், விழிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய் தன்யா, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் கடைக்குட்டி சிங்கம். வி பிரசன்னாவோட குரல்ல இதுவோ அந்த பாடல் இவர்களுக்காக.

காமாட்சி, அஸ்வதி, அசோக், அசினமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும். பாடலை கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:45. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் உடன்குடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிஃபா, ஆவடி, திருவிழிஞ்சியம்பாக்கம், சுப்புலக்ஷ்மி, விஜயராஜ், தன்ராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர், இசையன்பன், இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் காம்

இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கடப்பாக்கம் திலக் ஜீஷாந்த், மதுரவாயில் புரோஹித் அனிஷ், மணிமங்கலம் யோகித் பூவிழி, சென்னை கவின் கோமகிள், இவங்களுடைய விருப்பமான பாடல் அடுத்ததாக வர இருக்கிறது. 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் ஹரிஹரன் குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: 8:56 ஆகுது. இந்த பக்கம் முகநூல் வழியாகவும் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், வளங்கைமான் ஆட்டோதுரை, வாரியங்காவல் கதிரவன் குளஞ்சிநாதன், திருமழிசை கஸ்தூரி அருணா ராஜசேகர், கார்த்திக் யாதேஷ், யுகராஜ், கச்சமங்கலம் ராஜேஷ், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் சாமுண்டி, சூளை ரீஜா மனோகரன், எரவாஞ்சேரி சாகுல் அமீத், தஞ்சை பிரகாஷ் குமரன், ராஜேஷ் பெரியார் நகர், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், புரசேவாக்கம் ரீஜா மனோகரன், தேனி ஹரிராம், பன்னீர்செல்வம், புரசேவாக்கம் சவுந்தரராஜன், மதுரை சோ சண்முக சுந்தரம், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், டி நகர்லேருந்து ரங்கராஜன், வேளங்குடியிலிருந்து குணசுந்தரி செல்வநாதன், சுசிலா மாரிமுத்து, இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 11 பாடல்கள் நேர்களுடைய விருப்பமான பாடலாக இடம்பெற்றது அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுடைய பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மகிழ்ச்சி எனக்கும், நீங்கள் கேட்ட பாடல் செவி வழியாக உங்களுடைய வீடுகளை ஒழிச்சது உங்களுக்கும் இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். விடுபட்ட நேயர்களுடைய பாடல்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் இடம்பெறும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து நாம் பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா தினம், நதிகள் தினம், இப்படி நிறைய தினங்களை இன்றைக்கி நாம் கொண்டாடிட்டுருக்குறோம். ஸோ இந்த ஒவ்வொரு தினங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இந்த சிறப்புலையாச்சும் ஒரு நதிகளுக்கு போகிறோம், இல்லை ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம்னா அந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுக்கணும், நமக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாமல் நாம் பார்த்துட்டு வந்த இடத்த நம்முடைய அடுத்த தலைமுறையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்த ஆரோக்கியமாகவும் அந்த சூழலை கெடுக்காத ஒரு விஷயமாகவும் அதை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு. ஸோ இந்த தினங்கள் கொண்டாடுங்க, விடுமுறையை நல்லபடியா பயனுள்ள வகையில் கழிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உன்னை என்ன பண்ற பாரு.

0: சாரிப்பா.
1: இனிமே நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? அப்பா எப்படி பயந்துட்டு தெரியுமா?
0: பா, என் லைஃப்ல இந்த மாதிரி சன்ரைஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீ பாத்திருக்கியா?
1: இல்லடா, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஏன்பா, உன் அப்பா அப்படி உன்ன கூட்டு போனது இல்லையா?
1: எங்க அப்பாவும் நான் எப்படி கூட்டு போனது?
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது

உங்கள் விருப்பம் பகுதியிலிருந்து இப்போதைக்கு நான் விடைபெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமும் இன்னும் உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: அருமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: நேரம் 9:35 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. சோ இன்னைக்கு கலக்கல் அரங்கத்துல உங்களுக்காக சினிமா பாடல்கள் இருந்து சில வரிகளை இந்த பக்கம் நான் கேள்வியா கேட்க போறேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்க அந்த பக்கத்துல இருந்து என்னோட தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களை அழைக்க வேண்டிய எண் இதுதான், 2952-0853, 2838-9871. வெளியூர் நேர்களா இருந்தா சென்னையினுடைய கோட் நம்பரான 044 அப்படின்ற இந்த எண்ணை நீங்க இணைத்து என்னோட அழைப்புல இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக சந்தோஷ் நாராயணனுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: நேரம் 9:43 ஆகுது. நம்மளோட இணைய போற முதல் நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்றத கேட்கலாம். வணக்கம். வணக்கம். முதல் நேயர் இணைப்புல இணையறாங்கன்ன உடனே வெளியே போயிட்டாங்களே. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: சாம்பல்பட்டில இருந்து தல வெங்கட் மேடம்.
0: சாம்பல்பட்டில இருந்து வெங்கடா?
1: ஆமா மேடம், திருப்பத்தூர் பக்கம் மேடம்.
0: ஓகே ஓகே வெங்கட் சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: சரி, நீ என்னை கடந்து போகையில் உன் நிழலை நான் பிடிச்சுக்கிட்டேன். நிழலுக்குள்ளேயும் குடியிருக்கேன், உடம்ப விட்டு உசுர் மட்டும் தள்ளி நிக்க, கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நானும் தைக்க.
1: பழைய பாடகலாம் மேடம்.
0: ஐயோ, 1947 போகாதீங்க. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா முதல்லயே ஒரு நதியினுடைய பேரை சொல்லி அந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் குளூவும்
1: கொடுத்துட்டேன்.
0: ஹீரோவும் சொல்லணுமா? ரகுமான், ரகுமான் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல.
1: சங்கமம் படங்களா மேடம்?
0: சங்கமம் கிட்ட வந்துட்டீங்க. பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: வராதே நதிக்கரையோரம்.
0: வராதே இல்ல, வராக நதிக்கரையோரம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப நன்றி வெங்கட், முதல் நேயரா பங்கு பெற்று சரியான பாடலை சொல்லியிருக்கீங்க. என் சங்கமம் படத்துல இருந்தா இந்த பாடலுக்கான பதில். வராக நதிக்கர ஓரம், ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவாய் ஓடி மறைஞ்ச, அந்த பாடல் வரிகளுக்குள்ள வரக்கூடிய வரிதான் இது. ஸோ சரியான பதில முதல் நேயரா வந்த வெங்கடே சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
2: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல் நீ தூங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 9:11 ஆகுது. கலகலரங்கம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது வராக நதிக்கரை ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இந்த வராக நதி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வராக நதி தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பல நதிகளில் இதுவும் ஒரு பெயர் பெற்ற ஒரு இடம். ஸோ இந்த தகவலோடு நம்ம அடுத்த பாடலுக்கு போயிடலாம். நம்மளோட பேசப்படுற நேயர் யாருன்றதை கேட்டுட்டு அவங்களுக்கான கேள்வியே சொல்லலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் ரஜி பாலாஜி பேசுறேன்.
0: எங்கேருந்து பேசுமா? உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க.
1: மடுமா நகர்லேருந்து பேசுறேன்.
0: மடுமா நகர்லேருந்து. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ரதி பாலாஜி.
0: ரதி பாலாஜி. சரி அம்மா, உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா?
1: கேளுமா.
0: உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிருங்க, அப்பதான் நான் கேட்கறது உங்களுக்கு நல்லா புரியும்.
1: வெளில போயிடுறேன்.
0: சரி ஓகே, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. மருதாணி எலை போல என் மனச நசுக்கிறையே, அருக்காணி அழகாதான் ஏன் உசுர குடிக்கிறையே, ராட்டின தூரிய போல என்ன அடி ஏண்டி உருள விட்ட, பொள்ளாச்சி சூட்டு தச்சி கங்காச்சி பார்க்கையில், அண்ணாசி பழம் போல என்ன வெட்டி தின்னியடி. இதுவும் ஓரளவுக்கு ரொம்ப பழசுலாம் கிடையாது, ஓரளவுக்கு. இது ஒரு காலையிலேயே வந்து கொஞ்சம் பெப்பியா கொஞ்சம் அப்படியே எனர்ஜிக்கா கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் புது படத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, இல்லை நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றிம்மா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே மறுதளிச்சுட்டு போயிருக்காங்க போல இருக்குது. ஸோ இதுதான் மருதாணி எலை போல ஏன் மனசை நசுக்கிறியே, அருக்காணி அழகாதான் ஏன் உசுர குடிக்கிறியே. வணக்கம். நேர்கள் தொடர்ந்து இந்த பாடலுக்கான விடையை கரெக்டாக கேட்டுட்டு வாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

கர்ணன் படத்திலேருந்து யுகபாரதியோட வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் தேவா ரீதா அந்தோனிதாசன் சந்தோஷ் நாராயணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறது.

¿De qué? கருப்பந்தோரம் மண்ணெடுத்து கர வீடு கட்டிக்கிட்டோம் நாய்க்கு.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: கலக்கல் அரங்கம்

0: நேரம் 9:21 ஆகுது. நம்மளோட இணைந்து பேச போற அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார், எங்க இருந்து?
1: நான் பேசுறேன். கேக்குதாம்மா?
0: எனக்கு நல்லா கேக்குதுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: நான் சீரகாடில இருந்து மாணிக்கம் டைலர் பேசுறேன்மா.
0: மாணிக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க, நல்லா இருக்கையா. கேள்வி கேக்கலாமா? அருக்காணி அழகாதான் என் உசுர குடிக்கிற.
1: அதுல இன்னொரு பாடல் இருக்கு, அந்த பாடல மருதாணி அரிச்சேனே.
0: நல்லா நல்லா நல்லா பாடுறீங்க மாணிக்கையா. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம். கும்பகோணத்துல பேசுறேன்.
0: கும்பகோணத்துல இருந்து யார் பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து குமார் பேசுறோம்.
0: குமார், சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
2: அது சரியா கேட்கல மேடம்.
0: மருதாணி ஏன் இலை போல ஏன் மனச நசுக்கிற, அருக்காணி அழகாதான் ஏன் உசுர குடிக்கிற, ராட்டின தூரிய போல என்ன ஏண்டி உருளை விட்ட, பொள்ளாச்சி சூட்டு தச்சு கங்காச்சி பாக்கையில, அண்ணாசி பழம் போல என்ன வெட்டி தின்னடி. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்குதா? சரி, மருத்துவருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி குமார், வணக்கம். இந்த பாடலுடைய முதல் வரியும் ஒரு நதியினுடைய பேர்ல இருந்தா ஆரம்பிக்கும் அப்படின்ற இன்னொரு எக்ஸ்ட்ரா குழுவையும் கொடுத்துட்றேன். சோ பதில் தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க, உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்டு இருக்குது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 9:28 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில அடுத்து நம்மளோட இணைய போற நேர் யாருன்றதை பார்த்திடலாம். வணக்கம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சகோதரி? காலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
0: மணக்குடியில இருந்து ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன், சில பதில் தெரியுமா? இன்னொரு தடவை சொல்லணுமா? மருதாணி இலை போல என் மனச நசுக்கிற, அருக்காணி அழகாதான் என் உசுர குடிக்கிற, ராட்டின துரிய போல என்ன அடி ஏண்டி உருளை விட்ட, பொள்ளாச்சி சூட்டு தச்சி கங்காச்சி பாக்கையில அண்ணாச்சி பழம் போல என்ன நீ வெட்டி தின்னு.
1: என்ன படம்னு கேக்குறீங்களா?
0: ஆமா, இந்த பாடல் இடம்பெற்ற படத்தோட பேரு. இந்த இந்த பாட்டினுடைய முதல் வரியே பாத்தீங்கன்னா ஒரு நதியினுடைய பேர்ல தொடங்கும். கங்கை காவேரி எவ்வளவு பேர் இருக்குதோ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு ஒரு ஆறினுடைய பெயர்ல தொடங்கும்.
1: திருமூர்த்தி நினைக்கிறேன்.
0: திருமூர்த்தியா? இல்ல. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ, கும்பகோணம்.
0: கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி மேடம், பதில் தெரியுமா? நடிச்ச படம். இன்னொரு க்ளூ சேர்த்து
2: கொடுத்துறேன்.
0: அப்ப மீனாட்சி மாதிரி எல்லாரும் பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேணாங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கண்டுபிடிச்சிட்டு வாங்க நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: ஏமா, உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களை தான்.
3: என்னையா கூப்பிடுறீங்க?
2: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
3: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
2: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
3: ஆமா இல்ல?
2: ஆமாவா இல்லையா?
3: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
2: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
3: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லாரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துறமா?
0: இந்த வந்துறேன் அப்படினு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும்.

0: அவ்வளவுதானே எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
0: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
0: என்றென்றும் முக்கியம்.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in.

மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்.

0: நேரம் 9:49 ஆகுது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யாருன்றதை பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு விஜயராகவன் பேசுறேன்.
0: எங்க இருந்து சார்?
1: செங்கல்பட்டுல இருந்து. செங்கல்பட்டுல இருந்து ஈரோடு விஜயராகவன்
0: சார். பதில் தரீங்களா?
1: தாமிரபரணி படங்களா?
0: ஆமாங்க சார்.
1: காலியே தேவையில்லை நீதான்.
0: ஆஹா, படம் கரெக்டு ஆனால் பாடல் வேற. ரொம்ப நன்றி அழைப்பில் இணைந்ததற்கு. ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் சார்?
2: ராமகிருஷ்ணன்.
0: சார் பதில் உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா?
2: நெடுஞ்சாலை
0: கிடையாது, தாமிரபரணி படத்திலேயே வர பாடல் அது. விஷால் நடிப்புல வந்த பாடல் அது. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? கள்ளழகர் வைகையிலே கால் பதிக்கும் வேலையிலே பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் பாடணுமே, சொக்கனுக்கு பக்கத்துல ஜோடி என்று வந்தவளே நூல் புடவையில் ஒளிஞ்சுக்கிட்டு நினைஞ்சுதான் பாடணுமே.
2: பழைய பாட்டா?
0: ரொம்ப பழைய பாட்டெல்லாம் இல்ல. சார் உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுறீங்களா? ரொம்ப நன்றி, அழைப்புல இருந்து வெளியே போயிட்டாரு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: சுமதி.
0: சுமதி அம்மா எந்த ஊரு?
3: பாக்கம்பருத்தியூர்.
0: எந்த இடத்துல இருக்கு? திருவள்ளூர் பக்கத்துலயா? ஓகே ஓகே ஓகே ஓகே, சரிங்கம்மா. அம்மா உங்களுக்கான கேள்வி தெரியுங்களா? கள்ளழகர் வைகையில கால் பதிக்கும் வேலையில பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் பாடணுமே. அவங்களும் சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, ரொம்ப நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: ராஜலட்சுமி பேசுறேன் மேம்.
0: ராஜலட்சுமி எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாயகனை பிரியால இருந்து மேம்.
0: எந்த இடம்? ரொம்ப

0: அழகா இருக்குது உங்களுடைய குரல். ஊரெல்லாம்
1: நாயகனி பிரியால், அரியலூர் மாவட்டம்.
0: ஓ, அரியலூர்லேருந்து பேசுகிறீங்களா? சூப்பர் சூப்பர். உங்கள் ஊர் பேர் என்ன தடவை சொல்லுங்கள்?
1: நாயகனை பிரியால்.
0: நாயகனை பிரியால்.
1: ஆமாம் மேம்.
0: சூப்பருங்க, பேரே வித்தியாசமாக இருக்குதுங்க. நாயகனை விட்டு அப்போ யாரும் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க இந்த ஊரில். ரொம்ப நல்லா இருக்குது. ராஜலட்சுமி பதில் தெரியுங்களா? கள்ளழகர் வைகையில கால் பதிக்கும் வேலையில பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் பாடணுமே. வானிலவா? ஐயோ, இந்த இந்த பாடல் வரிகள் எந்த படத்துல இருந்து வந்ததுன்னு
1: கேட்டிருந்தேன்.
0: ஞாபகம் வரலீங்களா? சரி, ரொம்ப நன்றி நேர்ஸில் பங்கு பெற்றதுக்காக. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 9:56 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவாக நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளழகர் வைகையில்

கால் பதிக்கும் வேலையில பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் பாடணுமே. சொக்கனுக்கு பக்கத்துல ஜோடி என்று வந்தவழி நூல் புடவையில் ஒளிஞ்சிக்கிட்டு நினைச்சிதாலும் போடணுமே அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த பாடல் வரிகள் எந்த படத்துல இருந்து இடம்பெற்றது அப்படின்றத இதை கேட்டு வச்சிங்கன்னு வச்சா இவ்வளவு எளிமையான்னு கேட்பீங்க. எஸ், அந்த பாடலை இப்ப கேட்டு வாங்க.

நிறைவாக உங்ககிட்ட இருந்து நான் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் இந்த பாடல் தான். ஆனால் இந்த பாடல் தான் அப்படின்றத சரியான பதிலாக இந்த பக்கம் முகநூல் வழியில் அன்புராணி சுந்தரப்பெருமாள் கோவிலேருந்து சண்முக சுந்தரம் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பாடலில் நாம் ஒரு சில நதிகளை பற்றி கேட்டிருந்தோம். வராக நதியை பற்றி கேட்டிருந்தோம், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இப்போ நாம் கேட்ட இந்த சிறுபாணி ஆற்று அது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. தாமிரபரணி ஆறு திருநெல்வேலியில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்வா ஸ்பெஷல் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே அங்கே ஓடக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய தண்ணி அப்படின்றது தான் தெரியும். ஸோ பதில் சொன்ன முயற்சி செய்தவங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உற்சாகமாக என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். உங்கள் எல்லாருக்கும் முகநூல் வழியாக பதில் சொன்னவங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்களை மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ்நாடு. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. ஆம்நேர்களே, உங்களுக்காக இன்றைக்கி அந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்துருக்கூடிய தலைப்பு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இணைஞ்சிருங்க. சின்ன சின்ன சிட்டுக்கள், சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, உலக நதிகள். அதாவது உலக நதிகள், இன்றைக்கி வந்து உலக நதிகள் தினம், அதனால் உலக நதிகள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு குழந்தையும் நிறையா பேர் வந்து அழகாக பேசி அந்த டெலிகிராம் ஐடியில் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றா நம்ம கேட்போம். இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இணைஞ்சிருக்கணும். 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். அந்த வேளையில் முதல்ல ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து குழந்தைங்கள்லாம் என்னென்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: நூசாமி அப்படிங்கிற படத்திலிருந்து கபில் கபிலன் சின்மய ஸ்ரீபட பாடிந்த பாடத்தை கேட்டோம். மோகன் ராஜன் வரிகளுக்கு இசை பாலாஜி ஸ்ரீராம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் குழந்தை என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க, உலக நதிகள் பற்றி கேட்கலாமா?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்மிதா, உடையார் கோவில் திருமரசை. இன்றைய தலைப்பு உலக நதிகள். உலகத்தின் நதிகள் வெறும் நீர் ஓடைகள் அல்ல, அவை நாகரிகத்தின் உயிர் நரம்புகள். நதிகள் மனிதர்களுக்கு தண்ணீர், விவசாயம், மின்சாரம், பயண வழிகள் எல்லாமே தருகின்றன. நைல் நதி, கங்கை, அமேசான், டான்யூப் போன்ற நதிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனித வாழ்க்கையை வளர்த்துள்ளன. ஆனால் இன்று இந்த நதிகள் மாசுபடுதல், அணைகள் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக பாதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நதிக்கும் தனித்தன்மை உண்டு. அதனால்தான் நதிகளை பாதுகாக்க

0: வளர்ப்பது நம் எல்லோருடைய பொறுப்புமாகும். வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம்.
1: ரொம்ப அழகாக வந்து அஸ்விதா வந்து சொல்லிட்டாங்க. அதாவது நதிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு ரொம்ப அழகாக வந்து இந்த வயசுலேயே வந்து அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நதிகள் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஊரும் சரி நாடும் சரி சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. சரி, நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் அஸ்விதாவுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பிரைசி அனிஷா என்ன சொல்லியிருக்காங்க கேட்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரைசி அனிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேசும் போகும் தலைப்பு உலக நீதிகள். உலக நாடுகளுக்கு இடையே நடைபெறும் பணம் பரிமாற்றங்கள், முதலீடுகள், கடன்கள் மற்றும் நீதி உதவிகள் தொடர்பான அமைப்பே உலக நீதி என்று கூறலாம். உலக வங்கி, சர்வதேச நியாய நீதியம், IMF போன்ற அமைப்புகள் உலக நாடுகளுக்கு நிதி உதவி மற்றும் கடன் வழங்குகின்றன. இதன் மூலம் வளர்ந்து வரும் நாடுகளில் சாலை, கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி போன்ற பல்வேறு துறைகள் மேம்படுகின்றன. மேலும் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் அதிகரிக்கவும் உலக நிதி உதவுகிறது. உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு நீதி ஒரு முக்கியமான அடித்தளம் என்பதே இதன் முக்கியத்துவமாகும். இன்று வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
1: பிரைசி அனிஷா, அதாவது உலக நதிகள் அப்படின்னா என்னன்றதை ரொம்ப அழகாக பொறுமையாக நிதானமாக நிறுத்தி பேசினாங்க. நிறைய விஷயம் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. உலக நதிகள் பற்றி ரொம்ப அழகாக பேசிய பிரைசி அனிஷா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம அடுத்தடுத்து குழந்தைங்க என்னென்னலாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்போம். இப்போது

0: மதன் வரிகளில் ஷான் டால்டனுடைய இசையில் ஆதித்யா ஆர்கே பாடி அந்த பாடல் வித் லவ் அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டு ரசித்தோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு உலக நதிகள். உலக நதிகள் அப்படின்ற தலைப்பில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஒருத்தங்களாக பேசி அழகாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. அந்த வயசில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பேசி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகமது ஜெயின். நான் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இன்று நான் உலக நதிகள் தினம் பற்றி சொல்ல போகிறேன். நதிகள் நமது வாழ்வில் முக்கியமான பகுதி. நதிகள் குடிநீர், விவசாயம் போன்றவற்றுக்கு பயன்படுத்து நதிகள் பல உயிரினங்களுக்கு வாழ்வினாக உள்ளது. நதிகளில் குப்பைகளை கூடாது. நதிகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நதி என்றால் நீரிருக்கும், நீரில்தால் உயிரிருக்கும். நதிகளை பாதுகாப்போம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அழகாக பொறுமையாக முதல்ல வந்து பங்கேற்கிறாருன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் முகமது ஜெயின் அவர்கள். அதனால் ரொம்ப அழகாக பொறுமையாக அந்த மழலை குரலோடு சேர்ந்து அந்த நதிகள் பற்றி அவ்வளோ விஷயம் சொன்னாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாக இருந்தது. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் ஜெயினுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்ததாக யார் பேசி அனுப்பியிருக்கா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டோம். அனிருத் ரவிச்சந்திர இசையமைத்து பாடியிருந்த அந்த பாடலை கூடவே பூமி அப்படின்றவங்களும் பாடியிருந்தாங்க. பாடலுக்கு வரிகள் வந்து விக்னேஷ் சிவன். நேரம் 10:20. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவத் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுகள், குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்போம். அந்த தலைப்பில் நம்மளோட குழந்தைங்க பேசி டெலிகிராமில் அனுப்புவாங்க. அந்த டெலிகிராமில் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் பைட்டை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பும் போது நம்ம குழந்தைகளுடைய அந்த குரல் இந்த உலகங்களும் ஒழிக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சரி, அந்த வரிசையில் ஒவ்வொருத்தங்களாம் நம்ம பேச்சு கேட்டிருந்தோம் இல்லையா, இப்போ அடுத்ததை யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாமா?
1: உலக நந்திங்கள் தினம் நந்திங்கள் மமக்கு தண்ணீர் தாய்க்கு மடிக்கைக்கு இருந்து தாய்வாய்க்கு மிகவும் முக்கியம். மிருகங்களை மாசுபத்த கூடாது. நடுங்கில் பொப்பங்கியில் போட போனாரு நீரை

0: தேன் பூ, நந்தி, வங்கம்.
1: விதுன் வந்து ரொம்ப அழகாக யூகேஜி படிக்கிற ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க நதிகள் பற்றி. நதிகள் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக சுருக்கமாக சொன்னாங்க. நதிகளை வந்து பாதுகாக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், மாசுபடுத்தக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க விதுன் சாய் அவர்கள். விதுன் சாய்க்கு நிகழ்ச்சியின் சார்பாக, நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி தலைப்பு நாங்கள் கொடுக்கும்போது உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி நீங்கள் பேச வச்சு அனுப்புகிறீங்க பாருங்களா, உங்களுக்கு தான் வந்து பெரிய சல்யூட் சொல்லணும், பெற்றோர்களாகிய உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளும் போது இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பேசக்கூடிய ஒரு திறன் நல்லா வளரும், இந்த பேசுறதுக்குண்டான ஒரு பயம் இல்லாமல் போகும், ஒரு தயக்கம் இல்லாமல் போகும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக அப்படின்னு சொல்கிறது இந்த நம்மளோட நிகழ்ச்சியை சொல்லலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது போன்ற நிறையா வாய்ஸ் பயிற்சி நிறையா வந்திருக்கு, ஒவ்வொன்றாக நம்ம கேட்போம். இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: யூத் அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் ஜி கென் கருணாஸ், சோனி டஃபோடில் அப்படின்றவங்க. பாடலுக்கு வரிகள் கென் கருணாஸ், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரி

ஏரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: பரிமலா அன்கோ அப்படிங்கிற படத்துலேருந்து ஒழித்த பாடல் கேட்டோம். ஜோதி கண்ணா ஃபாக்ஸானுடைய வரிகளில், ஃபாக்ஸானுடைய இசையில் ஆதித்யா ஆர்கே பாடி இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 10:30. ஆரம்பிச்சது இப்போ தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா. சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக பேசி அமைச்சிட்ருக்கக்கூடிய இந்த வேலையில் அடுத்ததாக யார் பேசி அமைச்சிருக்காங்க அதை நம்ம கேட்கணும் அப்படின்ற ஆவல் உங்களுக்கு இருக்கும். அதே ஆவல் எங்களுக்கு இருக்குது. நம்ம கேட்கலாமா இப்போ யார் பேசியிருக்கான்றத?
1: காலை வணக்கம், என் பேர் ஜிதேந்திரன், நான் யூகேஜி பிசிஎஸ்எல் படிக்கிறேன். இன்னைக்கு உலக நதிகள் தினம். நதிகள் தான் நம்ம குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லதுன்னு தருது. காலில் இருக்க மீன்களுக்குன்னா அதுக்கு தான் தாகத்தை தீக்கும். நதிகளுக்கு எல்லாம் செடி குழிகளும் வளரும். நதியில் இருக்க தண்ணி எங்கேயும் வருது, மழையால் பெய்ந்து குட்டையில் நின்று ஓடையாக ஓடி நதியாக மாறி கடலில் கரைக்கிறது. இதுதான் தண்ணியின் பயணம். குட்டை ஓடை நதினா என்ன? மழை பெஞ்சதோ இல்லை தண்ணின் தேந்தி நிற்கிறதோ அதான் குட்டை. அங்கேருந்து மண்ணில் ஊதி ஓடையாகும். ஓடையிலேருந்து சில சர சரன்னு ஓடுது நதி. அதுலேருந்து ஒரு ஏரியாகும், ஏரியிலேருந்து கடலாகும், கடலிலிருந்து பெருங்கடலாகும். இதுதான் திருவள்ளுவர். நீநின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் மணின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல சரி

0: நம்ம உடம்புலையும் சரி 70% தண்ணியால் ஆனதுதான். அதுதான் அந்த தண்ணியோட முக்கியத்துவம். இந்த நதிகள்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கிறோம்? எல்லா இடங்கள்லையும் வளைஞ்சு கொடுக்க போகணும்னு கற்றுக்கணும். இந்த தண்ணிக்கு ஒரு அபூர்வதாக சக்தி இருக்குது. சாந்தமாகவும் இருக்கும், கோவம் வந்து ஆக்ரோஷமாகவும் மாறிடும். பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த தண்ணீரை நம்ம பாதுகாக்கணும். குட்டீஸாக நம்ம என்ன பண்ண முடியும்? தண்ணீரை வீணாகாமல் இருக்கலாம். ஆற்றுல குளத்துலலாம் குப்பை போடாமல் இருக்கலாம். அது உலகத்திலேயே நீளமான நதி எதுன்னு தெரியுமா? நைல் நதி. அப்போ இந்தியா நீளமானது கங்கை நதி. சரி, நீளமான நதி எல்லாரும் சொல்லிடுவோம். இருக்கிறது சின்ன நதி என்னன்னு தெரியுமா? அமெரிக்காவில் உள்ள 100 அடி, அது வெறும் 61 மீட்டர் தான் இருக்குமா. இந்தியாவில் இருக்கிற சீரக நதி ராஜஸ்தானுக்கு 60 நதி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிட்டோமா? இன்னைக்கு உலக நதிகள் தினம் மட்டும் இல்லை, இன்னைக்கு உலக சுற்றுலா தினம் கூட. ஹாப்பி ரிவர்ஸ் டே, ஹாப்பி டூரிசம் டே. நன்றி, வணக்கம்.
1: எப்பவும் போல் ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக உலக நதிகள் நதியோட ஆரம்பம் எது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. குளம், குட்டை, ஆறு, நதி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஏன் இப்படியெல்லாம் பேர் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக ஜிதேந்திரன் சொன்னார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி உலக சுற்றுலா தினமும் கூட, அதுவும் ஞாபகத்தில் வச்சுங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார். நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் ஜிதேந்திரனுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். தொடர்ந்து அடுத்த குழந்தைங்க யாரும் பேசி அனுப்பிச்சிருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டலாமே.

0: இதே முரளி படத்திற்காக தனுஷ் பாடி பாடல் கேட்டோம். ஆதேஷ் கிருஷ்ணாவுடைய வரிகளுக்கு இசை தமன் எஸ்எஸ். நேரம் 10:41, 20 நொடி ஆயாச்சு. சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பேசி அமைச்சிருக்கா, உலக நதிகள் அப்படிங்கிற தலைப்பில் கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் உலக நதிகள் பற்றி கூறப்போகிறேன். பூமிக்கு உயிர் ஊட்டி உருவாக்கியதில் நதிகளின் பங்கு மிக முக்கியமானதாகும். உலகின் முக்கிய நதி

0: நதிகளான நைல் நதி ஆப்பிரிக்காவில் உள்ளது. உலகின் மிக நீளமான நதி சுமார் 7088 கிலோமீட்டர் ஆகும். இது எகிப்து நாட்டின் வாழ்வாதாரமாக விளங்குகிறது. அமேசான் நதி தென் அமெரிக்காவில் உள்ளது. நீர் வெளியேற்ற அளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நதி அமேசான் ஆகும். யாங்சே நதி சீனாவில் உள்ளது. ஆசியாவின் மிக நீளமான நதியாகும். கங்கை நதி இந்தியாவில் உள்ளது. இந்தியாவின் மிக நீளமான மற்றும் புனிதமான நதியாக கருதப்படுகிறது. நதிகளை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 4வது ஞாயிற்றுக்கிழமை உலக நதிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த விவேக் பாரதிக்கு மிக்க நன்றி.
1: அவ்வளோதான், கரெக்டாக ஒரு நிமிஷம் 10 செகண்டு கிறிஸ்பா. என்ன நதிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக நவியாக சொல்லிட்டு போயிட்டு

0: வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த விவேக் பாரதிக்கு மிக்க நன்றி.
1: அவ்வளோதான், கரெக்டாக ஒரு நிமிஷம் 10 செகண்டு கிறிஸ்பா. என்ன நதிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக நவ்யா சொல்லிட்டு போயிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் நவ்யாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இனி

ஃபஸ்ட்டு மாயா அப்படிங்கிற பாடல் ஒன்று ஒழிச்சது இல்லையா, சப்தம் அப்படிங்கிற படத்துலேருந்து நம்ம வந்து கேட்டு ரசித்தோம். பாடலை யாரெல்லாம் பாடியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜயஸ்தாஸ் பாடியிருந்தாங்க. விவேகாட அவர்களில் தமனேஸ்வருடைய மியூசிக்கில் வந்தது அந்த மாயா மாயா அப்படின்ற பாடல். அடுத்ததாக இப்போ நம்ம கேட்டது வேரிஸ் அன்பு அப்படிங்கிறது. இந்த பாடல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பறந்து போ அப்படிங்கிற படத்தை கேட்டு ரசித்தோம். சந்தோஷ் தயாநிதியோடைய அந்த குரலில் வந்தது அந்த பாடல். மதன் கார்க்கி வரிகளுக்கு இசை வந்து சந்தோஷ் தயாநிதி.

0: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து ரெண்டு பேர் பேசி அமைச்சிருக்காங்க. யார் என்ன பேசி அமைச்சிருக்காங்க, உலக நதிகள் பற்றி கேட்கலாமா?
1: என் பெயர் ஆவே மரியா. நான் 3 வகுப்பு படிக்கிறேன். உலக நதிகள் மலையில் பிறக்கும் நதிகளே, மகிழ்ச்சி தரும் அமுதங்களே. உலகம் முழுவதும் ஓடுகின்றாய், உயிர்கள் வாழ உதவுகின்றாய். கங்கை நதி புனிதமானது, காவேரி நதி வளமானது, நைல் நதி நீளமானது, அமேசான் நதி பெரியது. நதிகள் எல்லாம் ஒன்றுதான், நம் வாழ்வின் ஆதாரம்தான். நதிகள் நாம் காப்போம், நலமாய் என்றும் வாழ்வோம். நன்றி.
0: ஏவு மரியா, ரொம்ப அழகாக ரத்ன சுருக்கமாக வந்து நதிகள் பற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்ததா.
2: சென்னை இருக்கஞ்சேரியில் அமைந்துள்ள தொன்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 12 வகுப்பு பயிலும் மாணவன் பா.அ. ஜான் மனாசேவின் மரியாதைக்குரிய வணக்கம். மலையின் மடியில் பிறந்து மண்ணின் மார்பில் தவழ்ந்து உலக உயிர்களுக்கு உயிரூட்டும் அமுதமாய் ஓடி நாகரிகம் வளர்த்த நதிகளின் குரலை கேட்போம். இதோ தங்கள் கதையை பேசி வருகிறார்கள் உலக நதிகள். நாங்கள் நதிகள், உலகத்தின் நரம்புகள். மலைகளின் மடியில் பிறந்து மனிதத்தின் மடியில் தவழும் நீரின் உயிரோட்டங்கள். பனிமலை தாயின் பாசத்தில் பிறந்தோம், பறைகளின் தடைகளை தாண்டி பாடிக்கொண்டே நடந்தோம். நாங்கள் அமேசான், அமெரிக்க காடுகளின் அடர்ந்த பசுமைக்கு உயிரூற்றும் நீல நிற நாடி. நாங்கள் நைல், எகிப்தின் மணல் மடியில் நாகமென நெளிந்து பாலைவனத்தின் நெஞ்சில் பசுமையை பூக்க செய்தோம். நாங்கள் கங்கை, இமயத்தின் இதயத்தில் உதித்து கோடிக்கணக்கான உள்ளங்களின் நம்பிக்கையாக ஓடுகிறோம். நாங்கள் யமுனை, காதலின் கரையில் தவழ்ந்து கவிதைகளின் கனவாய் காலம் கடந்தும் ஓடுகிறோம். பெயர்கள் வேறானாலும் எங்கள் பயணம் ஒன்றே, அதுதான் உயிரை வளர்ப்பது. எல்லைகளை மனிதன் வரைந்தான், ஆனால் நாங்கள் எல்லைகளை அறியோம். நாடுகள் பல கடந்தாலும் எங்கள் நீர் சொல்லும் மொழி ஒன்றே, அதுவே உயிர் வாழட்டும். வயலுக்கு வளமானோம், வனத்திற்கு வாழ்வானோம், நகரங்களுக்கு குடிநீரானோம், உயிர்களுக்கு உறைவிடமானோம். ஆனால் எங்கள் கரைகளில் குப்பைகளை வீசும் போது, எங்கள் நெஞ்சில் நஞ்சை கலக்கும் போது, எங்கள் ஓட்டத்தை அணைகளால் அடைக்கும் போது நாங்கள் அழுகிறோம். அலைகளால் அல்ல, அமைதியால். எங்கள் நீர் வற்றினால் வயல்கள் வாடும், எங்கள் ஓட்டம் நின்றால் உயிர்கள் மடியும், நாங்கள் மறைந்தால் மனிதனின் நாளையும் மங்கிவிடும். ஆகவே மனிதர்களே, எங்களை நதிகளாக மட்டும் பார்க்காதீர்கள், உங்கள் உயிரின் நீட்சியாக பாருங்கள். எங்கள் கரைகளை காப்போம், எங்கள் நீரை போற்றுவோம், எங்கள் ஓட்டத்தை தொடர செய்வோம். ஏனெனில் நாங்கள் ஓடும் வரை உலகம் ஓடும், நாங்கள் வாழும் வரை உயிர்கள் வாழும். நாங்கள் உலக நதிகள், பூமியின் இதய துடிப்புகள். எங்கள் ஓசை கேட்கிறதா? அது மனித குலத்தின் எதிர்காலம் பேசும் ஓசை. நன்றி, வணக்கம்.
0: ஜான் பினாசா வந்து ரொம்ப ஒரு சிற்றுரையை வந்து நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள்.

0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு பத்தாண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 ஆம் ஆண்டு 13ஆம் தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26ஆம் தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி,

இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும், உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும், உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும், பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டுமக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 என்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 முன்பாக 1026 முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம்

ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா ஒன்றாம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான். என்றாலும் நண்பர்களே, நமது பாரத

மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக, குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை,
நாம் அந்த ஒட்டுமொத்த

சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலி தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்த்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் 1000க்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் 1000க்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப்போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்து செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால்

அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்துச் சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப்போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம்

சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகியிருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது.

0: கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:10:47 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 12:15:50. ரிட்டர்ன் நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் புலமைப்பித்தனுடைய வரிகளில் ஒலிக்க இருக்கிறது. நிலவே மலரே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 12:21. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் கங்கை அமரன் இணைந்து பாட வராங்க. இளையராஜாவோட இசையில நீதானே அந்த குயில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

தர்மபத்தினி படத்துல இருந்து பாடலை கேட்டு வந்திருக்கிறோம். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, கண்மணி சுப்போட வரிகளில் பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 12:31. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வெளிச்சம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேஜே யேசுதாஸுடைய குரலில் கேட்கலாம், வாங்க.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 12:35 ஆகுது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மூடுபனி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கே ஜே ஏசுதாசுடைய குரலில், இளையராஜாவோட இசையில் கேட்கலாம். வாங்க

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், எல்லைக்கோட்டை தாண்டி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து எடுத்துரைத்தார்.
1: எனது அருமை நாட்டு மக்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமை என்று அவர் கூறினார்.
1: நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் sec.census.gov.in. இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது.
0: நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் எதிராக உறுதிப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம்

மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல்,

0: அந்த நாள் வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை என்ற அவர் அளித்த வாழ்க்கையின் மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காண்கிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன.
0: செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்ள பல நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
1: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன.
0: தமிழகத்தில் திருச்சி மணப்பாறையில் பேராசிரியர் செல்வராஜ் தொன்மையான உருவச்சிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
1: தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ராணுவ திறனை மேம்படுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். சுற்றுலா என்பது பயணம் மேற்கொள்வது மட்டுமல்ல என்றும், அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், இயற்கை, லட்சக்கணக்கான இளையோருக்கு சுற்றுலாத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்வதற்கு சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோ தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூடுதல் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஹாக்கி கடைசி லீக் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. பி பிரிவில் 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அன்குஷ் பங்கால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: காலிறுதியில் அவர் 5-0 என்ற கணக்கில் தஜிகிஸ்தானின் நெக்ரு சாலிமோவை வென்றார். வில்வித்தை பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்திய மகளிர் குழு 233-230 என்ற கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஆடவர் அணி 235-232 என்ற கணக்கில் பூட்டானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. 102.3 FM.
1: ரெட்ரோ நேரம்.
2: நேரம் 12:50:41. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கங்கை அம்பரனுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசிலா இணைந்து பாட வராங்க. எந்த பாடல்? பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க.

நேரம் 12:55 ஆகுது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்மளோட நேர்களும் இணைந்திருக்காங்க. கமலா வரதன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. தேனி சிலமலையிலிருந்து பிச்சைமணி புஷ்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், பாபு முள்ளக்காடிலிருந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, வாரியங்காவிலிருந்து கதிரவன் கொளஞ்சிநாதன், டி நகர்லிருந்து ரங்கராஜன், செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம், மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து சாந்தி ரமேஷ், நடராஜன் சுப்பையா புத்தகம், வலங்கைமான்லேருந்து ஆட்டோ துரை, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. மனோவோட குரலில், கங்கை அமரனுடைய வரிகளில், இளையராஜாவோட இசையில் கேட்கலாம் இந்த பாடலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: வணக்கம் நேர்களே, 1:30 ஆக போகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இன்னைக்கு பாடல் உங்கள் சாய்ஸில் நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு என்கிட்ட கேட்க போகிறீங்க. உங்களுடைய விருப்பமான பாடலை நான் ஒளிபரப்பு செய்ய போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவங்க ஒரு 2-3 நாட்களுக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி என்னுடைய பாட்டு இது எனக்கு இது பிடிச்சிருக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்ட நேயர்கள் மறுபடியும் இன்றைக்கி இந்த இதில் அழைப்பில் வராமல் புதிய நேயர்களுக்கு நாம் கொஞ்சம் வழி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெருந்தன்மையான மனம் எல்லாருக்கும் புரியும். தொடர்ந்து நாம் மட்டுமே பேசுகிறோம், நம்மளுடைய விருப்பமான பாடல் மட்டுமே இடம்பெறணும் அப்படின்னு நினைக்காம இந்த தளம் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் எல்லாரும் இதில் பங்கு பெறணும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, வழிவிடுங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஷ், ராகவேந்திரா அண்ட் ரேஷ்மா இவங்களுடைய குரலில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:08 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைப்புற முதல் நேயர் யாருன்றதை கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி.
0: மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி, சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும் சார்?
1: படம் சீவலப்பேரி பாண்டி.
0: சீவலப்பேரி பாண்டில இருந்து
1: மசாலா அரிக்கும் மைனா, இந்த பாடல் அனைவருக்காகவும். நன்றி.
0: நன்றி சார், நன்றி சார். மசாலா அரைக்கிற மைனாவா?

0: நேரம் 1:15 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளுடைய இனிய போற நேர் யார்ன்றதை கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம், வி சுகுமார்.
0: வி சுகுமார் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து சந்திப்பு, பாடல் சோலாப்பூர் ராஜா, இந்த பாடல் கொடுங்க.
0: ஓகே சார், ஓகே சார், லைன்ல இருங்க, உங்களுடைய விருப்பமான பாடலை நம்ம கேட்கலாம். சரிங்களா?
1: நன்றி,
0: அடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சுகுமாருக்காக இதோ அந்த பாடல் இப்பொழுது வர இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:21 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நோடு இணைப்புற நேர் யார்ன்றதை பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகப்பட்டினம் மாவட்டம் பன்னத்தூர்ல இருந்து நாகராஜன் பேசுறேன்.
0: நாகராஜன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: அந்த ஒரு நிமிடம் படத்துல இருந்து சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது, அந்த பாட்டை கொடுங்க. ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நாகராஜன் சார் விரும்பி கேட்ட மாதிரியே அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்துல இருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க, பாடலை கேட்கலாம் வாங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும் தமிழ்.

0: கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy in Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேரம் 1:31 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நம்மளோட இணைய பிற நேயர் யாருன்றதை கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அயப்பாக்கம் அப்புறம் இருந்து கமலா பேசுறேன் மேடம்.
1: அயப்பாக்கத்துல இருந்து கமலா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: படம் வந்து உழவு சுத்து வாழ்வு மேடம். பாடல் வந்து பட்டக்கிளி முத்துச்சல், அந்த பாடல் மேடம்.
1: ஓகே ஓகே மேடம், உங்களுடைய விருப்பமான பாடல் இப்ப கேட்டலாம். நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நன்றிங்க, நன்றிங்க. நேர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:35 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளுடைய இணைய பொருள் நேயர் யாருன்றதை கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்? ஒளிபரப்பு செஞ்சிடலாம் நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், நன்றி. ராஜேஷ் விரும்பி கேட்ட மாதிரியே அவள் வருவாளா திரைப்படத்துல இருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேரம் 1:41 நிமிடமாகுது. நம்மளோட நிகழ்ச்சியில இணைய போற நிறைவு நேர் யாருன்றதை பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கந்தன்ஜாவடி பேசுறேன் மேடம், வேலு.
1: கந்தன்ஜாவடியில இருந்து வேலு சார், சொல்லுங்க உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: வைகாசி பந்தாச்சு பிரசாந்த் நடிச்சது படம் மேடம்.
1: சரிங்க சார், பாட்டு சார்?
2: சின்ன பொண்ணு தான் அந்த பாட்டு மேடம்.
1: ஓகே சார், ஓகே சார், லைன்ல இருங்க, பாடலை கேளுங்க. ரொம்ப நன்றி வேலு சார் நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுறதுக்கு. நேர்கள் தங்களுடைய விருப்பமான பாடல்களுக்காக தொலைபேசி வழி தொடர்பு கொண்டீங்க. ஒரு சில பேருக்கு அழைப்பு கிடைச்சிது, ஒரு சில பேருக்கு கிடைக்கல. இருந்தாலும் நிறைய புது நேர்களுக்கு நீங்கள் வழிவிட்டுருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களை காட்டிலும் அவர்களுக்காக வழிவிட்டு உங்களுடைய பெருந்தன்மையான மனசை பாராட்டிட்டு இப்போதைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நிறைவு பெறலாம்னு நினைக்கிறேன். எஸ் நிறைவு பாடல் உங்களுக்காக மனோ அஞ்சித்ராவோட குரலை வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இனி விரிவான செய்திகள். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கைகளை உலகிற்கு பறைசாற்றியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர் இந்த தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு நாள் நாளை கடைபிடிக்கப்பட உள்ளதாக கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சல் வீரம் உள்ளிட்டவைகளை உலகமே உற்று நோக்கியதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் பாலக்கோட் வான்வழி தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரையிலான இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகள் இதனை எடுத்துரைப்பதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று கூறிய பிரதமர் பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே அலைபேசி மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட 16 மொழிகளில் sc.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது இருப்பிடம் குடும்ப விவரங்கள் உள்ளிட்டவைகளை 15 முதல் 20 நிமிடங்களிலேயே சமர்ப்பிக்க முடியும் என்றார். தகவல்களை சரிபார்த்த பிறகு சிறப்பு அடையாள எண் வழங்கப்படும் என்றும் அதனை கணக்கெடுப்பு பணியாளரிடம் நேரில் பகிர்ந்து கொள்ளுமாறு கூறிய பிரதமர் தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவின் ஒரு பகுதியாக மாறும் என்றார். இதுவரை 2,60,00,000 அதிகமான மக்கள் அலைபேசி வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளதாக கூறிய பிரதமர் பொதுமக்களின் துல்லிய தகவல்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்த துல்லிய தகவல்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றார். லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் தொலைதூர பனிப்படர்ந்த பகுதிகளில் தற்போது கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் கூறினார். தேசிய பெருமிதத்தை பறைசாற்றும் சோம்நாத் ஸ்வபிமான் பர்வ் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் 1,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிபி 1026 கஜினி முகமது சோம்நாத் கோவிலை தகர்த்த நிலையில் இன்றளவும் கடற்கரையில் பிரம்மாண்டத்துடனும் கம்பீரத்துடனும் இக்கோவில் நிலைத்து நிற்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் மோதாரா சூரிய கோவில் பலமுறை தாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் நாட்டின் முதல் சூரிய கிராமமாக மோதாரா தற்போது உருவெடுத்துள்ளதாக கூறினார். வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மோதாரா நடன விழாவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற உள்ளதாக கூறிய பிரதமர் மக்கள் ஒருமுறையாவது மோதாராவின் பாரம்பரியத்தை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கல்லூரி பேராசிரியர் பல்வேறு இடங்களில் பழங்கால சிற்பங்கள் கோவில்களை கண்டறிந்ததாகவும் இது நாட்டின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள உதவுவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளையோர் போதைப் பொருட்களிலிருந்து விலகியிருக்கவும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உறுதி பூண்டுள்ளதாக கூறிய பிரதமர் 100 வார காலத்திற்கு நடைபெறும் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் இயக்கத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய பிரதமர் மக்கள் தங்களது உணவில் முருங்கை உள்ளிட்ட ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை சேர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். காந்தி ஜெயந்தி வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் காந்தியடிகளின் கொள்கைகளில் ஒன்றான தூய்மையை பேணுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் தனி நபரின் முயற்சிகள் மக்கள் இயக்கமாக மாறுவதாக சுட்டிக்காட்டினார். தூய்மையை பேணுவது மகாத்மா காந்தியடிகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி என்றும் பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மூலம் ஒட்டுமொத்த சூழல் அமைப்புகளும் வலுவடைவதாக கூறிய பிரதமர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையின் சமநிலையை போற்றவும் பல்லுயிர் சூழலை பேணிக்காக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கும் தனித்துவமான தயாரிப்புகள் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய பிரதமர் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நாடு தன்னிறைவு பெற முடியும் என்றார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் மக்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட வாழ்த்தியுள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

0: இந்நாளையொட்டி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வலுவான அடித்தளமாக சுற்றுலா திகழ்கிறது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கீழ் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் இயற்கை பன்முகத்தன்மை ஆகியவை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவை உலகின் முன்னணி சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுற்றுலாவை மேம்படுத்த டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த அதி கவனம் செலுத்தப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு தனது பாதுகாப்பில் எதிர்காலத்திற்கு தேவையான யுக்திகளை உருவாக்கி வருவதாக கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. ஆண்டு நாட்டின் படைப்பாற்றல் திறன், தொழில் முனைவு ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது 350 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்த நிலையில், தற்போது அவற்றின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 25 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. உலகளாவிய ஸ்டார்ட் அப் கட்டமைப்பில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. பள்ளி கல்லூரி மாணாக்கரின் சிந்தனைகள் புதுமை கண்டுபிடிப்புகளாக உருப்பெற்று உற்பத்தி பொருட்களாக அவற்றை மேம்படுத்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதுணையாக உள்ளதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மை துறை பேராசிரியர் திரு அரவிந்த் தெரிவிக்கிறார்.
2: இந்திய பொருட்கள்ல கலப்படங்கள் இல்லாத பொருட்களை நம்மளால உருவாக்க முடியும். ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா கவர்மெண்ட் நம்மளை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குது. அதை நாம எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை திறம்பட நடத்தி முடிக்கணுமோ அதை நடத்தி முடிக்கும் போது நமக்கு நல்லபடியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அப்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அவங்களோட கண்ட்ரியில இருக்கிற ஒரு ப்ராடக்டை விட நம்ம இந்தியன் கண்ட்ரி ப்ராடக்டை பார்க்கும்போது குவாலிட்டியா நல்லா இருக்கும் போது வரவேற்பு தாராளமா கிடைக்குது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 30 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 10 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனாரின் 122வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதழியல் துறையில் உயிரோட்டமான எளிய நடைமுறையை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டில் கடைகோடி மக்களுக்கும் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கி அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன் ஆகியோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக ஊரக பகுதிகளில் உலக வங்கி நிதி உதவியுடன் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் 2வது கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஏற்கனவே இத்திட்டத்தில் பணியாற்றியோருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வில்வித்தை பிரிவின் காம்பவுண்ட் மற்றும் ரிகர்வ் பிரிவில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டிகளில் இவ்விரு அணிகளும் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை எதிர்கொள்கின்றன. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக

0: மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55:37. நிகழ்ச்சியில் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு நம்ம பண்பலையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வரப்போகுது அப்படின்றத பற்றி ஒரு சுருக்கமான ஒரு முன்னோட்டம் தான். 2 எங்கள் ஸ்டைல் ஆர்ஜே பரமேஸ்வரி புண்ணியவேல் உங்களோட நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிறாங்க. 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றி அந்த ஸ்கீமை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்க போகிறோம். 3 வர்ணஜாலம், 2000 to 2020 வரைக்கும் இடைப்பட்ட திரைப்பட பாடல்களுடைய தொகுப்பு தான் அந்த 1 hour. 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நேர்களோடு சேர்ந்து ஒரு அழகான ஒரு கேம் ஷோ. 5 பூந்தென்றல், இதுவும் நேர்களோடு தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 5:45 ஸ்பைஸ் விளம்பரதர நிகழ்ச்சி கேட்கலாம். 6 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 திரைகாணம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் திரு சரவணன், 7:35 பாட்டும் பயணமும் திரை இசையில் ஒழித்த பாடல்களுடைய பயணங்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள், 7:53 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சி கோ சுவாமிநாதன், 8 மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது, 8:35 நீ கோரினால், 9 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே திரை இசையில் ஒழித்த இதமான பாடல்கள், 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை முகநூல் வழியாகவும் புலனம் வழியாகவும் தெரிவித்து அந்த பாடல்கள் ஒளிபரப்பு செய்யக்கூடிய நேரம் 11:00 மனசு மயங்கும்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: 102.3 FM.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு இதான் பாட்டுக்கு இதான்
2: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 044-295-2-08-53 மற்றும் ஒரு எண் 283-89-8-7-1. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு இதான்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: எஸ், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் ஜெமினி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: வணக்கம். நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சாடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: ஓகே, 2:07 ஆயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமல். அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க, பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: நான் உங்கள் பின்னணி பாடகி சுனந்தா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்குது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும்.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நான் ஜாகவாத் அங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, வாலி வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பிபி பாடிய பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சிங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ஐ.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100க்கு 100 உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: RBI சொல்கிறது கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.

0: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
1: நீங்கள் கேட்க வேண்டியது

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் பழனி பாரதி வரிகளில் இளையராஜா இசையில் ஹரிஹரன் அண்ட் சுஜாதா பாடிய பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. அடுத்ததா உங்களுக்காக காத்துட்ருக்கு நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ ஃபமில். இப்போ விஜய் வரிகளில் மணி சர்மா இசையில் ரஞ்சித் அண்ட் சுஜித்ரா பாடிய பாடல் ஜெய் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான இசையில் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ காத்து கொண்டிருக்கிறது. கல்யாணி மேனன் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அவங்க பென்னி தயாள் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். 92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

ஓகே, நீங்கள் கேட்டு ரசிச்சிங்க சிலம்பரசன் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் உங்களுக்காக, இது எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்க்கலாமா? சி வி ராஜேந்திரன் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. தேவாவோட இசையில் எஸ் என் சுரேந்தர் அண்ட் சித்ரா பாடிய பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வு பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வு பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான EPG பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூறு புள்ளி ஒன்று திருப்பத்தூர் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம் மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நேயர்கள் கேட்க இருக்குமே இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பரணி இசையில் விஜய் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஹரிணி பாடியிருக்காங்க பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: வர்ணசாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பரத்வாஜ் இசையில் காத்துட்டு இருக்கு. பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் FML. அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் SPB அண்ட் மகாலட்சுமி பாடியிருக்காங்க, ARR ரஹ்மான் இசையில், ஜோடி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித்பாரதி தமிழ் FM 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமே. அடுத்த பாடல் உங்களுக்காக பிரேசுடன் வரிகளில் சுஜாதா அண்ட் SPB பாடிய பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல் கேட்டு ரசிச்சிங்க. லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து 3:38 ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி 102.3 விவத் பாரதி தமிழகம். அடுத்த பாடல் உங்களுக்காக அவங்களே தான் மறுபடியும் பாடியிருக்காங்க, ஹரிஹரன் அண்ட் சித்ரா, விஐபி திரைப்படத்துல இருந்து. இணைந்திருங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

3:48 ஆயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ, வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில. ஓகே, லாஸ்ட் பாடல் நீங்கள் பாடல் வந்து கேட்டு ரசிச்சிங்க, ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலி வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் தேவன் அண்ட் யுகேந்திரன் பாடியிருக்காங்க, காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

வர்ணசாலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். 3:55 ஆயிடுச்சு. உங்கள் பரமேஸ்வர புனேவேல் இந்த லாஸ்ட் பாட்டோட விடைபெறுகிறேன். அடுத்து உங்கள் அனைவரையும் 4 மணிக்கு சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அனுராதா ஸ்ரீராம் அண்ட் ஹரிஹரன் பாடியிருக்காங்க, தேவாவோட இசையில் வைரமுத்து வரிகளில், குஷி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

பாய்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். எப்பவும் போல நம்ம விளையாட தான் போகிறோம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும், நம்ம கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது நான் சொல்கிற அந்த வேர்ட்ஸ், அதான் சென்டென்சஸ், அந்த சொற்களை வந்து நீங்கள் அப்படியே திரும்ப சொன்னால் போதும். 2952508533 அல்லது 2838917871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.

மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக, அதாவது புது நேயர்களுக்காக மட்டுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், 2952 0853 or 2838 9871. மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. உங்களுக்காக அப்படியே நல்ல நல்ல ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய மோட்டிவேஷ்னலான லைன்ஸ் எல்லாம் சொற்களை உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி எழுதிட்டு வந்திருக்கோம். அதனால் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்ட ஜாலியாக விளையாடலாம். நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ உங்களுக்காக ரீட்டா பாடியிருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கார். கந்தசாமி திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு, இணைந்திருங்கள்.

நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையாக.

0: ஓகே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நீங்க கால்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசலாம், வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
1: மாலை வணக்கம் கூறுவது சகோதரிக்கு ராஜேந்திரன் மணக்குடி.
0: ஓகே, விளையாடலாமா சார்?
1: மேடம் சொல்லுங்க.
0: நான் சொல்றத அப்படியே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். தடைகள் தடுத்தாலும் தளராது, தைரியமாக தொடர்ந்து நட. தொடர்ந்து நடந்தால் தடைகள் தானாக தள்ளி போகும்.
1: தடைகள் தடர்ந்தாலும் தானாக தளர்ந்து விடும். அதற்காக நீ தளராதே, தளர்ந்து நிமிர்ந்து நடந்து செல்.
0: அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது?
1: புரிஞ்சிருச்சு.
0: ஓகே, நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: Thank you so much. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
2: வணக்கம் மேடம். கும்பகோணம் இந்திரா காந்தியில இருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: விளையாடலாமா சார்?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பர், சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு.
2: பாதி சொன்னேன் மேடம் உங்கள்கிட்ட, தோத்துட்டேன் மேடம். இந்த தடவை ஈஸியா கொடுங்க மேடம்.
0: ஓகே, அப்படிலாம் இங்க பாருங்க, நமக்கு எல்லாருமே ஒரே நேர்கோடு தான். அப்படி இப்படி வளையறது நெளியறதுலாம் இல்லவே இல்லை, அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஓகே, தேங்க்யூ சார். நோட் பண்ணிக்கோங்க. நம்பிக்கை நம்மை நிமிர்த்தும், நிதானம் நம்மை நிறுத்தும். நம்பிக்கையுடன் நடந்தால் நிச்சயம் நிம்மதி வரும்.
2: நம்பிக்கை நம்மை நிறுத்தும், நிதானம் நம்மளை.
0: பரவாயில்ல சார், தேங்க்யூ சோ மச், நன்றி, வணக்கம். எஸ் சார், லைன்ல இருக்கீங்க.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க. உங்க பேரு? ஊரு?
3: கும்பகோணம் ரவி மேடம்.
0: விளையாடலாமா?
3: விளையாடலாம் மேடம்.
0: ஓகே, சின்ன சின்ன செயல்கள் சேர்ந்து சிறந்த சாதனையாகும். சாதனை செய்ய சின்ன முயற்சியை சிரமமின்றி செய்.
3: சின்ன சின்ன செயல்கள் சேர்ந்து சிறந்த சாதனையாகும். சாதனை செய்ய முயற்சி செய்.
0: வாவ், சூப்பர் சார். சாதனை செய்ய சின்ன முயற்சியை சிரமமின்றி செய், அவ்வளவுதான். ஓகே, தேங்க் யூ சார், நன்றி, சூப்பர், வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ, லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ,
4: வணக்கம் மேடம். நான் திருவாரூர்ல இருந்து திவான் சங்கர் பேசுறேன் மேடம்.
0: சந்தோஷம், விளையாடலாமா சார்?
4: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, சிரமம் சிறிது சாதனை சிறப்பு. சிரமத்தை சகித்தால் சாதனை சிறகடிக்கும்.
4: மறுபடியும் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ்.
0: இல்லை, நாங்கள் எப்போவுமே வந்து விதிமுறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அது எங்களுக்குனாலும் கொஞ்சம் தளர்த்திப்போம், உங்களுக்குலாம் சுத்தமாக இல்லை. நன்றி,
4: தேங்க்யூ
0: சார், ஐம் சாரி. வணக்கம், வணக்கம். என்ன லைனில் தானே இருக்கீங்க, நான் பேசுறது கேட்க மாட்டேங்குதா? ஹலோ, ஈவினிங் டீ காஃபி ஏதாவது வேணுமா? இல்லை லைனை பிஸியாகவே வச்சுக்கணுங்கிறதுக்காக லைனில் வந்து அமைதியாகவே இருக்கீங்களா பேசாமல்? ஏதோ ஒரு பக்கம் சந்தோஷம். வணக்கம்.
5: ஹலோ.
0: எஸ் மேம், சொல்லுங்கள். ரேடியோ வால்யூம் ஆஃப் பண்ணிட்டு லைனுக்கு வாங்க. ஹலோ மேம், கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு

0: சொல்லுங்க, உங்க பேரு ஊர் சொல்லுங்க பாக்கலாம்.
1: பெரம்பலூர் மாவட்டம், நாரணமங்கலம், லியாஸ்.
0: லியாஸ், நீங்க ரேடியோ வால்யூம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க போன்ல மட்டும் பேசுனீங்கன்னா தான் நீங்க கரெக்டா பேச முடியும், இல்லனா லேட் லேட்டா தான் ரிப்ளை வரும். ஓகே ஓகே, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
1: நான் 9th படிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே சார், நம்ம விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: விழுந்தாலும் எழு, எழுந்தாலும் விரைந்து நட, விரைந்து நடந்தால் வெற்றியை விரைவில் தொடலாம்.
1: விழுந்தாலும் எழுந்து நட,
0: பரவாயில்ல, உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, தொடர்ந்து நம்ம விளையாடலாம், நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணுமா? புது நேயர்கள் மட்டும்தான் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம், பழைய நேயர்களை கொஞ்சம் அன்பு குறைவாக வரவேற்கிறோம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து புது நேயர்கள் விளையாடுறதை கேட்டு ரசிங்க. ஓகே, 2952508533 அல்லது 2838978711 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. ஏராளமான இசையில் வைரமுத்து வரிகளில் குரு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். நன்றி, சொல்லுங்க சார், உங்க பேர்? ஊரு
1: திருவாரூர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமா நாட்டூர்துறை.
0: விளையாடலாமா சார்?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான வரிகள் இதோ. காலம் கடக்கும் கவலை குறையும், காத்திருந்து கடினமாக உழைத்தால் கனவு கைகூடும்.
1: காலம்
0: இல்லையே, ஒரு வருடம், ஒரு தடவை, ஒரு தடவை. ஆமா சார்,
1: காலம் குறையும். சரி விட்டுருங்க,
0: பரவாயில்லையா? ஏன் இவ்வளவு சோகமா, ஜாலியா இருக்கு.
1: இன்னொரு வாட்டி சொல்லுவீங்க,
0: சந்தோஷம்.
1: சரி விடுங்க, எல்லாருக்கும் உள்ள ரூல் தான் அது, எனக்கா ஒண்ணு வேணாம்.
0: கண்டிப்பா, நன்றி சார்.
1: தேங்க்யூ.
0: வணக்கம், ரேடியோ ஆஃப் பண்ணணும் ப்ளீஸ். பயத்தை பார்த்து பின்வாங்காதே, பயத்தை பார்த்து போராடி பயணத்தை தொடரு.
2: பயத்தை பார்த்து பின்வாங்காதே.
0: முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்காக நான் எவ்வளவு அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா யோசிச்சு எழுதிருக்க. வணக்கம், நீங்க தான் சொல்லணும். உங்க ரேடியோ வால்யூம் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வணக்கமே வைப்போம். பாத்தீங்களா, நம்ம பேச பேச பின்னாடி திரும்ப
3: தள்ளி வந்துட்டேன்.
0: சொல்லுங்க மேம், உங்க பேரு? ஒரு
3: சந்தோஷம்,
0: நன்றி மேம்.

0: ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே? வணக்கம்
1: அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மாலை வணக்கம்.
0: எஸ் எஸ் சார், சொல்லுங்கள்.
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுற மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: அதெல்லாம் நல்லா இருக்க, உங்களை எல்லாம் தான் இந்த கால் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல.
1: சரி சரி மேடம், சரி மேடம்.
0: ஓகே, விளையாடலாமா சார்?
1: ஆ, விளையாடலாம் மேடம்.
0: முயற்சி முற்றினால் முடிவு மாறும், முடிவு மாறினால் வாழ்க்கை மாறும்.
1: மூச்சு முட்டினால்
0: மூச்சு முட்டினாலா? முயற்சி போச்சு, நான் மூச்சு பிடிக்க கத்திட்டு இருக்கேன். கடைசியில நான் சொன்ன
1: வார்த்தைக்கு வாய்ப்பு மேடம்.
0: நன்றி, அடுத்த நேர்கிட்ட பேசி நம்ம பாட்டுக்கு போலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா
0: மேடம்? நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் நல்லா இருப்பேன் சார். தப்பா அப்படியே மாத்திக்கிட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா சோகமா பாட்டுக்கு போயிடுவேன், பரவாயில்லையா? சும்மா ஜாலி ஜோக்குக்காக சொல்லுங்க சார். உங்க பேரு?
2: என் பேர் வந்து மணப்படையர் பிரபு மேடம்.
0: பிரபு சார், எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: மணப்படையூர்.
0: ஓகே, சந்தோஷம்.
2: பரமேஸ்வரி மேடம் தானே நீங்க?
0: அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, பரமேஸ்வரி புண்ணியவேல்னு. விளையாடலாமா?
2: அப்படி இல்ல மேடம், உங்க வாய்ஸே எனக்கு பரமேஸ்வரி மேடம் தான் கண்டுபிடிச்சிருந்தேன், அதான் கேக்குறேன்.
0: ரொம்ப நன்றி, இப்பதான் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கால் 2 மணி நேரமா நான் தான் இருக்கேன் ஷோல. ஓகே, விளையாடலாமா? சரிங்க சார், நம்ம விளையாடலாமா இல்ல அடுத்த பாட்டுக்கு போலாமா?
2: விளையாடலாம் மேடம்.
0: ஓகே, சிரித்து செய், சிறப்பாக செய், சிறப்பாக செய்தால் சிகரம் சீக்கிரம் வரும்.
2: சொல்லுங்க மேடம்.
0: ஆமா, ஒரு தடவை யாருக்குமே சொல்ல மாட்டேன், திரும்ப சொன்னா நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த தவறை நான் செய்யவே மாட்டேன். உங்களுக்காக அடுத்த பாடல் இதோ காத்து கொண்டிருக்கிறது. நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் மாதங்கி அண்ட் குணால் பாடியிருக்காங்க. 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து. அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்குற நேயர்களை இனி யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஆஹா, ஏ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: வணக்கம். வணக்கம் மேம், சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே, விளையாடலாமா?
1: கண்டிப்பா மேம், சொல்லுங்களேன்.
0: கனவு பெரிதாக இருக்கட்டும், காலடி சிறியதாக இருந்தாலும் சிறு சிறு காலடிகள் சேர்ந்து சிகரத்தை சேர்க்கும்.
1: கனவுகள் பெரியதாக இருக்கட்டும், காலடிகள் சிறியதாக இருக்கட்டும், காலடிகள் சிறியதாக இருந்தாலும் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும்.
0: ஓகே, உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
1: அதுதான் கேட்டுச்சு.
0: ஓகே, பரவாயில்ல, தேங்க்யூ. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: எஸ் மேம், சொல்லுங்க.
2: தேவிகா பல்லாவத்திலிருந்து பேசுறேம்மா.
0: ஓகே, விளையாடலாமா மேம்?
2: ஆ சொல்லுங்கம்மா.
0: சிரமம் சேர்ந்தாலும் சிந்தனை சிதறாதே, சிந்தனை சிதறாமல் சாதனையை சேர்த்துடு.
2: முதல்ல ஒரு வரி சொன்னீங்க, அதை ஞாபகம் வந்தது, அடுத்த வரி சொல்லும் போது இதை மறந்துட்டேன்.
0: அப்படிதான்.

0: இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். நன்றி, எல்லாமே கரெக்டா இருந்தா நல்லா இருக்கு. அதுல வணக்கம்.
1: மாலையினி வணக்கம்மா.
0: எஸ் சார், சொல்லுங்க.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: விளையாடலாமா சார்? சந்தோஷம். நம்பிக்கை நெஞ்சில், நிதானம் நினைவில், நல்ல நோக்கம் நாவில் இருந்தால் நல்ல முடிவு வரும்.
1: நம்பிக்கை நெஞ்சில், நிதானம் நாவில். அதுக்கு மேல நீங்க ரெண்டாவது டைம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் மறந்துடுறோம் எல்லாரும். ஒரு சிலதான் ஞாபகம் வச்சுக்க முடியுது. நன்றிமா.
0: நன்றி சரியா. இனிமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வரிகளை சுருக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: விளையாடுறீங்களா? சூப்பர் சார், ஜாலியா ஜெகஜோதியா. விளையாடலாமா?
2: விளையாடலாம் மேடம்.
0: கற்றுக்கொள், கடைபிடி, கடந்து செல். கற்றதை செயல்படுத்தி கஷ்டங்களை கடந்து செல்.
2: கற்றுக்கொள், கடைபிடி, கற்றதை கடமையுடன் செய்.
0: ரைட்டு, தேங்க்யூ சார். நன்றி. இன்னொரு தடவை சொல்லணுமா? பரவாயில்ல, உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: ஓகே, விளையாடலாமா சார்?
3: சொல்லுங்க.
0: உழைப்பை உயர்த்து, உறுதியை வளர்த்து, உறுதியுடன் உழைத்தால் உயர்வு உன்னை தேடி வரும்.
3: உழைப்பை உயர்த்து, உறுதியுடன் வளர்த்து, உயர்ப்பை வளர்த்தால் உயர்வுடன் தேடி வரும்.
0: ஓகே ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்கள் முயற்சிக்கு. அடித்து உங்களுக்காக கொஞ்சம் வார்த்தைகளை சுருக்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கு இல்லையா? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இதோ காத்து கொண்டிருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா இசையில், பா விஜய் வரிகளில், அனுஷ்கா அண்ட் பிரேம்ஜி பாடிய பாடல் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: டைம் ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. 4:39 ஆயிடுச்சு. அடுத்து நேர்கிட்ட நம்ம விளையாடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: எஸ் மேம், சொல்லுங்க.
1: பழனேஸ்வரி, நல்லா இருக்கியா?
0: சந்தோஷம், நல்லா இருக்கிறாமா. விளையாடலாமா?
1: விளையாடலாமா, சொல்லுமா.
0: உறுதியுடன் உழை, உயர்வுடன் வாழ். உழைப்பின் உயரம் வாழ்க்கையின் உயரத்தை நிர்ணயிக்கும்.
1: உறுதியுடன் உறுதி வாழ்க்கையுடன் உறுதிக்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ சோ மச். வணக்கம். கோபிகிருஷ்ணன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: தஞ்சாவூர் மேடம்.
0: தஞ்சாவூர்ல இருந்து. ஏன் ரொம்ப சைலண்டா பேசுறீங்க? வீட்டுக்கு தெரியும். நீங்க தான் சொல்லணும். வீட்டுக்கு தெரியாம கால் பண்ணிட்டீங்களா? ஆமாவா, இவ்வளோ ரகசியமெல்லாம் அதனால இவ்வளோ ரகசியமா பேசினா எனக்கு பேச்சு வராதே சார். சரி, நான் தான் சொல்லணுமா? நோட் பண்ணிக்கோங்க. உன்னை நீ உயர்த்து உன் உலகமும் உயரும். உன் எண்ணத்தை உயர்த்து உன் வாழ்க்கையும் உயரும். தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, நன்றி. என்னை வச்சு கலாய்க்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. வணக்கம், சொல்லுங்க மேம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: எஸ் மேம், சொல்லுங்க. சூப்பர், சந்தோஷம். உங்க பேர்? ஊரு?
3: என் பேரு பானு மேடம், ஊர் ஆவடி.
0: ஓகே, விளையாடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: பிரச்சனை பெரிதாக, எஸ் மேம் நான் சொல்றேன், பிரச்சனை பெரிதாக தெரிந்தாலும் பயப்படாதே. பெரிய பிரச்சனைகளும் சிறிய தீர்வாக இருக்கலாம். முயற்சியில் மாற்றம் செய், முடிவில் மாற்றம் காண். மாற்றத்தை விரும்பினால் முயற்சியை மாற்று. உங்களுக்காக நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. 2158538319 மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. உங்களுக்கு

அழகாக அடுத்து அடுத்து நிறைய விஷயங்கள் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி, அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கங்கிறத பற்றி. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து தான். இணைந்திருங்கள்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். நேயர்கள் கூட விளையாடலாம். கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழகம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.

0: கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோம். நேயர்கள் கூட விளையாடலாம். கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
1: மேடம், சென்னை பூந்தமல்லி கலை சாமி, நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷம். எஸ் சார், நன்றி, நல்லா இருக்கேன். விளையாடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சிரமம் சூழ்ந்தாலும் சிரிப்பை சிதைக்காதே, சிரித்து கொண்டே சிரமத்தை சமாளி.
1: சிரமம் சூழ்ந்தாலும் சிரித்து கொண்டே சிரமத்தை சமாளி.
0: ஓகே, நன்றி. என்ன சொல்ல வர்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம்தான். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ்.
2: தனபால்.
0: ஆஹா, தனபால் சார், நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணலனா நம்ம பேச்சுக்கே வர்றது கிடையாது.
2: அரக்கோணம் தனபால் மேடம்.
0: ரேடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா?
2: துணிவுடன்
0: தொடங்கு, துடிப்புடன் தொடரு, தொடர்ந்து நடந்தால் தடைகள் தானாக தளரும். அப்படிங்களா? நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோமே. இல்லையே, நமக்கு எல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லை. நன்றி சார், பரவாயில்ல. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து ரொம்ப அப்படியே அதால பதாளத்தில் தள்ளாதீங்க, கொஞ்சம் இலகின மனசு வேறு, உணர்ச்சி வசப்பட்டு மறுபடியும் சொல்லிட போகிறேன். வணக்கம். ஆ, லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம். மியூட்டில் போட்டுருவீங்களா? எந்த சவுண்டும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக. வணக்கம். எஸ் சார், சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஆளுங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கால் பண்ணிவிட்டு அதை பிஸியாகவே வைக்கணுங்கிறதுக்காக பேசுறது இல்லை. வணக்கம், சொல்லுங்கள்.
3: ஹலோ.
0: எஸ் சார், சொல்லுங்க.
3: மன்னார்குடியிலேருந்து ஜெயந்தி.
0: ஓகே மேம், விளையாடலாமா? நம்பிக்கை இருந்தால் நெஞ்சம் நிமிரும், நெஞ்சம் நிமிர்ந்தால் நடை நேராகும்.
3: நம்பிக்கை இருந்தால்
0: நம்பிக்கை இருந்தால் ஓகே. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ மேம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: எஸ் சார், ரேடியோ வால்யூம் ப்ளீஸ்.
4: குன்றம் கோதண்டபாணி.
0: நீங்கள் ரேடியோ ஆஃப் பண்ணலன்னா நம்ம பேசவே முடியாது.
4: சொல்லுமா,
0: விளையாடலாமா சார்?
4: சொல்லுங்க.
0: முடியாது என்ற வார்த்தையை மனதில் மறந்து விடு, முடியும் என்ற எண்ணத்தை மனதில் விதைத்து விடு.
4: முடியாத வார்த்தையை
0: அப்புறம் ஏதோ சொல்ல
4: விடு.
0: சரி, நீங்க மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ சார், நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசிட்டு பாட்டுக்கு போலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். கேட்டுக்காம ராஜசேகர் மேடம்.
0: விளையாடலாமா சார்?
5: விளையாடலாம். சிரமம் சிரித்தா இருந்தாலும் சிரித்து கொண்டே சமாளிங்க. சிரிச்சு சிரிக்க முடியல, சிரமம் அவ்வளவு தாங்கிருக்க.
0: நான் எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கேன். அதை அதை பார்த்து நீங்க சிரிக்கணும்.
5: ஏற்கனவே ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க.
0: சொல்லிட்டேனா?
5: போயிலே இருப்பேன், எதா இருந்தாலும் சொன்னீங்களே.
0: ரைட்டு, ஓகே. நீங்க மறக்கல, நான் மறந்துட்டேன். பரவாயில்ல சார், விளையாடலாமா?
5: ஓகே மேடம்.
0: சோதனை சிறிதாக இருந்தாலும் சிந்தனை சிறக்கட்டும், சிந்தனை சிறந்தால் சோதனையும் சாதனையாகும்.
5: சிந்தனை சோதனை சிறிதாக இருந்தாலும் சிந்தனை சாதனையாகட்டும்.
0: ரைட்டு,
5: மாத்தி சொல்லிட்டேன். சாரி, தேங்க் யூ.
0: பரவாயில்ல, நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ, தாமரை வரிகளில் ஹரிஜராஜ் இசையில், காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். 4:57 ஆயிடுச்சு. நம்ம நேயர்கள் நமக்காக கடந்த 3 மணி நேரமாக கமெண்ட்ஸ் கொடுத்துட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யார் எங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிகேஎன் வேப்பேரியிலிருந்து, அதுக்கப்புறம் கே சிவசுப்பிரமணியன் குத்தாலம் அப்படிங்கிற இடத்துலேருந்து, மயிலாடுதுறை குத்தாலத்திலேருந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. முரளி வெங்கடேஷ், செல்வமணி, ராஜீவ் நல்லன், என் மேட்டுப்பட்டி கண்ணன், என் எம்பி நச்சுப்பிள்ளை, அதுக்கு காரைக்காலிலிருந்து அவங்க, பர்வத வர்தினி, புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன், சர்வராஜன் பேட்டை, தீனா ரமேஷ், சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜன், ஆற்காடு சாத்தூர், ரமேஷ் ஈஸ்வரி, நடராஜன் சுப்பையா புத்தகாரத்திலிருந்து, மாதவரம் வீரராகவன், வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து, நாகராஜன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து, ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, குமரன்

0: ஏய், கும்பகோணத்திலிருந்து மேலப்பேடிலிருந்து தயாளன் செல்வநாதன், மா செல்வநாதன், புலிவலம் நூர்ஜா, அஜீஷ் ரஹ்மான், இவங்க எல்லாருமே, சுசிலா மாரிமுத்து, இவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, வாரியங்காவல் அப்படிங்கிற இடத்துலேருந்து, ஜி கதிரன், ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து, திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து, ஷாகுல் ஹமீத் ராஜா, வலங்கைமான் ஆட்டோதுரை, பழனி கவிதா, பாப்பரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலிருந்து, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, சி பன்னீர்செல்வம், சூளையிலேருந்து ரிஜா மனோகரன், பொர்ஷேவாக்கம் கமலாவர்தன், அதுக்கப்புறம் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அன்பு ராணி, ஏழுகிணறு அபுதாகிர், சாந்தி ரமேஷ், ஓகே, அரியலூர் மாவட்டம் அமர்த்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவல்லல் கா, தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், அப்புறம் இவங்க எல்லாம் நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், படிக்கலன்னு மெசேஜ் மறுபடியும் இருக்கா? டன். ஆண்டிமடத்திலிருந்து கார்த்திகேயன், அதுக்கப்புறம் முனியவேல் குமரன், பாபு முல்லைக்காடு, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலேருந்து. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோடைய கமெண்ட்ஸ்க்கும் மெசேஜஸ்க்கும். ஓகே, உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்ததாக சந்திக்கிறேன் 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோன்னா ஒரு பொருள். ஆமாங்க, இன்றைக்கி வேணா அந்த பொருள் எல்லாருக்கிட்டேயும் இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் ரொம்பலாம் இல்லை, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி போனால் கூட இந்த பொருள் எல்லாருக்கிட்டேயும் இருக்காது. அது என்னென்னா செல்ஃபோன். ஆமாங்க, மொபைல் ஃபோன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு உங்களுடைய முதல் செல்ஃபோன் பற்றி தான் நாம் பேச போகிறோம். அது நீங்கள் வாங்கினதாக இருக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு வீட்டில் தான் வாங்கி கொடுப்பாங்க, அவங்க பள்ளி பருவத்திலையோ இல்லை கல்லூரி காலத்துலேயோ வாங்கி கொடுத்தாலும் சரி. அப்படி நீங்கள் வாங்கிய உங்களுடைய முதல் செல்ஃபோன், அது தொடர்புடைய நினைவுகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த தலைப்பில் என் கூட பேசணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871, வெளியுறவினர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.

0: ஜென்டில்மேன் படத்திலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம். பூந்தண்டல் நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம். வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து? ஹலோ, சொல்லுங்க, லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம். சொல்லுங்க ஹரிகோபி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் எது? வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி
2: இருக்கீங்க?
0: அந்த ஃபோன் என்ன மாடல்?

0: அது சாம்சங்.
1: சாம்சங் மாடல் நம்பர்லாம் இல்லைங்களா? இல்ல பரவாயில்ல, அது மிஸ் ஆயிருந்தாலும் அந்த மிஸ் ஆனது தானே உங்களோட முதல் ஃபோன்.
0: ஆமா அது சார். ஆமா சார்.
1: அது என்ன மாடல் அது சொல்லுங்க.
0: அது இந்த போஜிட்டிவ் நல்லா இருக்கு, மாடலா இருக்கும்.
1: அப்படிங்களா? சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் இது?
2: ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2004 நான் வாங்கியிருந்தேன்.
1: ஓகே.
2: அப்போ வாங்கிட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா என்னோட பார்த்தா எல்லோரும் நண்பர்கள் கேள்வி பண்ணாங்க, எப்படின்னா அது என்ன அப்போ சோப்பு டப்பா மாதிரி இருக்கு நீ வாங்கியிருக்க மொபைல்ல.
1: என்ன ஃபோன், என்ன மாடல் சார் அது?
2: 2003-2004 அப்போ வந்தது.
1: ஞாபகம் இருக்குங்களா?
2: நமக்கு ஞாபகம் இருக்காது, கம்பெனி நம்ம பேர் சொல்லக்கூடாதே.
1: அப்படிங்களா? சரி, ஓகே.
2: கம்பெனி பேர் சொல்லக்கூடாது அல்லவா? அதான் அந்த மாதிரி அந்த போன். பட் இது லுக்ஸ் லைக் இஸ் சோப் பாக்ஸ் மாதிரி தான், சோப் பாக்ஸ் கூட கொஞ்சம் சின்னதா இருந்தது.
1: ஓகே.
2: பட் நான் தான் சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தா என்னோட நண்பர் வச்சிருந்தா இதான் அதோட
1: பெரிய சோப் பாக்ஸ். அப்ப
2: நான் சொன்னேன்ப்பா என்ன கிட்டல் பண்ற, உன்னோட மட்டும் இந்த சோப் பாக்ஸ் அதோட பெரிய சோப் பாக்ஸ் டபுள் சோப் பாக்ஸ் சார் வச்சிருக்கேன் நீ அப்படின்னு கிட்டல் பண்ணோம். அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு, மறக்க முடியல.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி, பகிர்ந்துட்டு.
2: நன்றி, நன்றி,
1: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
3: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ சார், நான் ஆறுமுகம் பேசுறேன் சார்.
1: ஆறுமுகம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் கள்ளுக்காடில இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, உங்களோட முதல் போன் அனுபவத்தை சொல்லுங்க.
3: என்னுடைய முதல் போன் வந்து 2009 ஒரு பட்டன் போன் வாங்கினேன்
1: சார். ஓகே, நீங்க வாங்குறதா இல்ல வாங்கி கொடுத்த?
3: உங்களோட
1: சேர்த்து அந்த போனும் வந்து நிறைய இடத்த பாத்துருக்கு.
3: நிறைய இடத்துல ரெண்டு வெளிநாடு போய் வந்துருச்சு. இப்ப வந்து ஈஸ்வரத்துல அப்படி ஹோட்டல் வச்சுக்கிறேன் சார்.
1: ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார் இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன் ஒரு பாடல்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: ஜென்டல்மேன் படத்திலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம். இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய முதல் ஃபோன் பற்றியும் அதோட அனுபவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். நான் பேசுறது எனக்கே கேட்குது.
2: ஹலோ,
1: சொல்லுங்க, யாருங்கிருந்து பேசுறீங்க?
2: அதுக்காக எனக்கு போன் தேவைப்படுது படிக்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து 9000 கொடுத்து ஒரு விவோ ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க.
1: ஓகே, ரொம்ப சூப்பர். ஸோ உங்கள் படிப்புக்காக நீங்கள் ஃபோன் வாங்கியிருக்கீங்க?
2: ஆமாம்.
1: ரொம்ப சந்தோஷமா இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
2: ஓகே, தேங்க்யூ, பாய்.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, கும்பகோணம்.
1: சொல்லுங்கம்மா, உங்களோட முதல் கைபேசி எது? எந்த ஆண்டுமா? எப்போ வாங்குனீங்க? எந்த வருஷம்? அப்படிங்களா, எதுக்காக, எதனால்? ஆமா, அப்படிங்களா, சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வர மாமதி.
1: சொல்லுங்க சார், உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் இது, எப்போ
4: வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து நோக்கியா 2008 வாங்கினேங்க.
1: 2008
4: அந்த ஃபோனில் பட்டன் டைப் வச்சாங்க.

0: அப்பதான்.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா கத்திக்கிட்டு அப்புறம் பார்த்துலாம் நெட் எல்லாம் யூஸ் பண்ண கத்திக்கிட்டேன் சார்.
1: அப்படிங்களா,
0: அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 2008 இப்போ வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன்.
1: அப்டேட் ஆயிட்டீங்க?
0: ஆமாங்க, அப்டேட் ஆயிடுச்சு சார்.
1: உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இப்போ அப்டேட் ஆன இந்த ஸ்மார்ட் போன் பிடிச்சிருக்கா இல்ல அந்த பட்டன் போன் பிடிச்சிருக்கா?
0: பட்டன் போன் தான் சீக்கிரமா உங்களோட பேச முடியுது. ஸ்மார்ட் போன் அந்த அளவுக்கு
1: இல்ல, பட்டன் பட்டன் தான்றீங்களா? சரிங்க சார், இடுப்புல வந்து பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க பொன்ராஜ் சார், உங்களோட முதல் போன் அதோட அனுபவம்?
2: முதல் போனும் பட்டன் போன் தான், இப்பவும் பட்டன் போன் தான் வச்சிருக்கேன்.
1: இப்பவும் அதான் வச்சிருக்கீங்களா, என்ன காரணம் சார்?
2: நான் டச் போன் வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் விருப்பம் இல்லை, வீட்டுல போய் இருக்கு. அது வந்து வீட்டுக்கு போனா மட்டும்தான், நைட்ல மட்டும்தான் பண்ணுவேன்.
1: ஓகே,
2: ஏன்னா பட்டன் போன்ல இருக்கிற ஒரு சுதந்திரம் எனக்கு. இப்போ நான் இன்னும் வண்டி வாங்கல, சைக்கிள்ல தான் போறேன். அது சுதந்திரம், நம்ம நிம்மதியா இருக்குது. அதனால நான் பட்டன் போன் மட்டும் தான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: அதாவது சொல்லுங்க, 2000 வந்து முத முத செங்கல் மாதிரி ஒரு நோக்கியா போன் வாங்கினேன். அது செகண்ட்ல தான் வாங்கினேன்.
1: ஓகே,
2: ஹலோ,
1: சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கும்.
2: 700 ரூபா, 700 ரூபா கொடுத்து செங்கல் போன் மாதிரி ஒரு போன் பெருசா இருக்கும். நோக்கியா பெருசா இருக்கும், நல்ல பாக்கெட்ல வச்சாலே நல்ல கனமா இருக்கும். அதுல வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் வந்தா பழம்னு ஒரு லைட் மாதிரி ஒட்டிட்டா.
1: ஓகே,
2: அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதை ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் கழுத்துல கட்டி நம்ம தொங்க விட்டுருப்போம் தெரியுமா, முன்னாடி
1: எனக்கு ஞாபகம் இல்ல, சொல்லுங்க.
2: ரோப் மாதிரி இருக்கும், ரோப் மாதிரி போட்டு அந்த
1: நோக்கியா
2: வந்து ஒரு ஓட்டா இருக்கும். அந்த ஓட்டையில போட்டு நம்ம முன்னாடி தொங்க விட்டு ஸ்டைலா போவோம் அப்போ.
1: அப்படிங்களா, ஓகே.
2: அதெல்லாம் ஒரு ஒரு
1: ஒரு காலம்,
2: அது சைக்கிள்ல போய்கிட்டே அப்படி போன்ல பேசிட்டு போறதுலாம் ஒரு விஐபி மாதிரி நமக்கு ஒரு
1: ஒரு உணர்வு.
2: போன் ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்க இல்லையா, நம்ம வச்சு வாங்குறது ரொம்ப ஒரு பெருமையா இருந்துச்சு.
1: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி பகிர்ந்துட்டதுக்கு.
2: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில நிறைய பேர் அவங்க வாங்குறதுக்கு உண்டான காரணங்கள்லாம் கூட சொல்றாங்க, படிப்புக்காக, தொடர்பு கொள்கிறதுக்காக. அது ஒரு தனி ஃபீல், ஏன்னா நிறைய பேர்கிட்ட இருக்காது, நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை ஒரு விஐபி மாதிரி உணர வைக்கிற காரணங்களுக்காகலாம் வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம், அதற்கு முன்னொரு பாடல்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: நேரம் 5:26. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதியோட இந்த நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். பூந்தரநிலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு, நீங்கள் வாங்கிய முதல் செல்போன் என்ற அது தொடர்புடைய அனுபவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் விவித்பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, நான் அரியலூர்லேருந்து தீபிகா பேசுகிறேன்.
0: தீபிகா, எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கோம்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்கள்?
1: நான் 7th.
0: ஓ, 7th படிக்கிறீங்களா? நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களா?
1: ஆ.
0: யார் வாங்கி கொடுத்தாங்க?
1: எங்க அப்பா. நான் கேம் விளையாடுறதுக்காக ஃபோன் கேட்டேன், எங்க அப்பா வாங்கி தரல. அதனாலதான் நான் எங்க அப்பாவோட பழைய போனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
0: அதுல கேம் விளையாடுறீங்க?
1: ஆ.
0: எப்படி, நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, யாரா சொல்லி கொடுத்தாங்களா?
1: நானே யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்.
0: ஓகே, ஃபோன் கம்மியா யூஸ் பண்ணனும், நல்லா படிக்கணும், சரிங்களா?
1: ஆ.
0: ஓகே, நன்றிமா.
1: தேங்க் யூ.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகப்பட்டினம் மாவட்டம் மேதாரண்யம் வட்டம் கத்தரிப்பள்ளத்துல இருந்து பாக்யராஜ் பேரு சார்.
0: சொல்லுங்க சார், உங்களோட ஃபர்ஸ்ட் போன் இது.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: நான் 1999 மலேசியாவில் வாங்கினேன் சார், பட்டன் போன்.
0: மலேசியாவில்? ஓகே.
1: ஆமாம் சார், 60 வெள்ளி.
0: சூப்பர். இன்னும் வச்சிருக்கீங்களா?
1: இன்னும் அந்த பட்டன் போன் தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பண்பலைக்கும் உடனே கிடைக்கிறது வந்து இந்த பட்டன் போன் தான் கிடைக்குது.
0: அப்படிங்களா?
1: ஆமாம் சார்.
0: சரிங்க சார், ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் சார், உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் இது.
2: நான் முதல் முதல்ல ஒரு பட்டன் ஃபோன் தான் சார் வாங்கினேன்.
0: அப்படிங்களா?
2: அது ஒரு 60 நாளைக்கு ஃப்ரீயாக பேசிக்கலாம்னு
0: சொன்னாங்க.
2: ஓ, சொந்தக்காரங்க பழக்கப்பட்டவங்க வாங்கிட்டு போய் பேசிட்டு அப்படியே ரோடிங்கில் போயிட்டு அப்படியே வந்துச்சு.
0: ஒரு போன் வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணாங்க அத.
2: ஆமா, அவங்கள்ட்ட கேக்குறவங்களும் பேசிக்கிட்டு கொடுத்துறது.
0: ஓகே ஓகே.
2: அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வாங்கினேன், அந்த நம்பர் தான் இப்ப திறந்து வச்சிருக்கேன்.
0: ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் பகிர்ந்துட்டதுக்கு, ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
0: சொல்லுங்க.
3: கேக்குதுங்களா சார்?
0: கேக்குது, சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னையில இருந்து விமலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட ஃபர்ஸ்ட் போன் இது.
3: என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா, நான் 2009-08 நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் காலேஜில்.
0: ஸோ
3: அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டாடா இண்டிகம் ஃபோன், அது ஒரு பட்டன் ஃபோன், பேசிக் மாடல் தான். அது வாங்கி கொடுத்தாரு. ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜில் ஏதோ பசங்க எடுத்துகிட்டு போயிட்டு டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க, யாரோ எனக்கே தெரியாமல்.
0: உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: நேரம் 5:35. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இப்போ தான் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் உங்களுடைய முதல் செல்ஃபோன் அண்ட் அது சுற்றி உள்ள மெமரிஸ் பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். இந்த தலைப்பை பற்றி நீங்கள் ஏன் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-08-53, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் குறிஞ்சேரி கிராமம் சார்.
0: உங்கள் பெயர் ஐயா?
1: ராமமூர்த்தி ஐயா.
0: சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் இது?
1: என்னுடைய கைபேசி வந்து பட்டன் ஃபோன் தான் ஐயா.
0: அப்படிங்களா?
1: 25 ஆண்டுகாலமாக நான் வந்து உங்கள் முதல் அலைவரிசை சென்னை அலைவரிசையில் அப்போ 1 மணிக்கு ஒரு கருத்து ஒன்று கேட்பாங்க, அதில் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன்.
0: உங்களுடைய முதல் ஃபோன் பட்டன் ஃபோன் தான், நீங்கள் இப்போவும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க?
1: ஆமாம், இன்னைக்கு பட்டன் தான். தருமபுரி எஃப்எம் கூட நைட்டில் 10 மணிக்கு நேரம் இருக்கும், பட்டன் ஃபோன் ஒன்றே கிடைக்கும்.
0: அப்படிங்களா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: வந்து எனக்கு 53 வயசு ஆச்சு, நான் வந்து 30 ஆண்டுகாலமாக 35 ஆண்டுகாலமாக வானொலி கேட்பேன்.
0: ரொம்ப நன்றியா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், விவித் பாரதி.

0: தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார், கோயம்புலேருந்து பாத்தீங்க சார், நல்லாங்களா சார்?
0: நல்லமா இருக்க சார், சொல்லுங்க.
1: அதாவது 2009 எங்களுக்கு வைஃபுக்கு மேரேஜ் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்க எங்க வைஃப் வாங்கி கொடுத்தாங்க முதல் முதல்ல.
0: ஓகே.
1: போன் கார் பண்ணு
0: கல்யாண பரிசு.
1: அது ஒரு கார் பண்ணு 4 வருஷமா 5 வருஷமா வச்சிருந்தேன் சார். அது பேட்டரி இது வீக் ஆகி போச்சு. இப்போ நோக்கியா வாங்கி வச்சுட்டு இப்போ ஒரு 6 வருஷமா வச்சிருக்கேன் சார்.
0: சூப்பர்.
1: இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சோ உங்களுக்கு கல்யாண பரிசா வந்ததுதான் உங்களோட முதல் போன்?
1: ஆமா ஆமா, கல்யாண பரிசா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சார் எங்க வைஃப்.
0: ஓகே சார், சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்
2: சார். வணக்கம் சார், நான் சிங்கப்பெருமாள் கோவில் இருந்து தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தியாகராஜன் சார்.
2: சார், அதாவது 2001 வந்து ஆக்சுவலா ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்தேன், சிம் கார்டு மார்க்கெட்டிங்ல இருந்துட்டு இருந்தேன் நானு, ஒரு பிரைவேட் கம்பெனில. ஆக்சுவலா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து நாங்க யூஸ் பண்றதாகட்டும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நாங்க யூஸ் பண்றதாகட்டும், கஸ்டமருக்கு கொடுக்கறதாகட்டும், எதுவுமே பாத்தீங்கன்னா நோக்கியா 500 தான் சார்.
0: சிங்கிள்னு
2: சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அது வந்து இப்ப கூட நினைச்சா கூட அது மேசில் இருக்குது. அந்த போனை வாங்கி வச்சவங்க எல்லாருமே இதை எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா போன் வாங்கி வச்சு யூஸ் பண்ணா கூட, அடுத்தடுத்து மாடல் வாங்கினா கூட, இது வந்து எனக்கு ராசியான போன் சார்.
0: சோ அதையே தொடர்ந்து பயன்படுத்தணும்.
2: ஆக்சுவலா இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, இந்த அந்த போன் வந்து 2 நாள் பேட்டரி நிக்கும்.
0: ஓகே.
2: நோக்கியா 500 செங்கல்னு இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம், நீங்க போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
3: ஓகே சார்.
0: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் வட்டத்திலிருந்து சுவாமிமலை மஞ்சுநாதன் பேசுறேன்.
0: மஞ்சுநாதன் சார், சொல்லுங்க உங்களோட அனுபவம், உங்களோட போன்.
3: மோட்டோரோலா C168 சார், ரொம்ப அருமையான போன். அப்ப இருந்து ரொம்ப நேரமா நான் யூஸ் பண்ணிருக்கேன்.
0: ஓகே, எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணிருப்பீங்க?
3: ரொம்ப நன்றி
0: இணைப்பில் வந்ததுக்கு.
3: ஓகே சார், தேங்க்யூ.

நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட டான்னு.

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சேத்தன் வெல்கமிங் யூ டு ஸ்பைஸ் த வாய்ஸ் ஆஃப் ஹோப். டுடே வி ஆர் அபவுட் டு டிஸ்கவர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அ யூனிவர்சல் ட்ரூத் அபவுட் ஷேரிங் அண்ட் கேரிங். இட்ஸ் இன் ஃபேக்ட் அ ட்ரூத் தட் மேக்ஸ் த வேர்ல்ட் கோ ரவுண்ட். இட்ஸ் அ யூனிவர்சல் பிரதர்ஹுட் அண்ட் த வேர்ல்ட் ஃபங்க்ஷன்ஸ். கேரிங் ஃபார் அதர்ஸ் இஸ் சர்டன்லி த ஃபவுண்டேஷன் ஆன் விச் த வேர்ல்ட் ரிவால்வ்ஸ். ஷேரிங் இஸ் கேரிங் இஸ் அ ஸ்மால் காமன் ஃப்ரேஸ் பட் ஹேஸ் அ வேர்ல்ட் ஆஃப் மீனிங். It states that when we share something with someone else, it's equal to caring for them. We express that we care and our interest in that person by sharing what we have with them. Now guys, this sharing is not limited to tangible things, but we can also share intangible things like a spiritual thought, an idea, our learnings, or maybe our experiences. In fact, the world abounds in the new ways we can help others by sharing, caring and giving and doing good deeds, which makes us a better person. My dear listeners, all of us are aware that sharing is an act which spreads joy amongst others. It is an act where we become selfless and help others or share something with others. Sharing develops many positive traits in us. It helps us to make empathetic and we start to care about others unconditionally. The selfless attitude one develops by sharing is always appreciated by others. The practice of sharing makes us understand when someone else is in need without them telling you about it. Also, sharing develops in us a sense of responsibility towards the society. Friends, when you share, in turn, it shows that you care and people love to be around you for your positive aura. When you learn to sacrifice for the greater good and give to the society, you become more humble and caring. So sharing and caring also helps us in self-development. It makes you selfless, humble and empathetic towards others, which makes you a well-adjusted adult throughout life. As we are people with the well-being of all at heart, sharing is a very close

0: It takes strength for many of us to share things that are dear to us. Through this, we are also able to measure and take pride in how we are as good as members of family, our community, and the entire society. The simple phrase, sharing is caring, speaks volumes, because it is a trait that everyone understands and it seems pleasing to all. Keep sharing, keep caring, keep smiling. This is Chetan bidding you bye for now. You've been listening to Spice, the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. You can always call or message us on 0951522703. I repeat, 0951522703. Write to us on feedbackamc1@gmail.com. I repeat, feedbackamc1@gmail.com. This is Chetan saying bye for now, for sharing your time with me.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 paathukku idda don.
2: Don.
4: பூதன்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இணைப்பில் வந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இணைப்பில் வர்றதுக்கு முயற்சி பண்ண நேயர்களுக்கும் நன்றி. லைன் கிடைக்காதவங்களுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த வாட்டி லைன் கிடைக்கும். இப்போது இந்த ப்ரோக்ராமோட நான் கிளம்புறேன். இதோட நான் உங்களை 8:30 நீ கோரினால் நிகழ்ச்சியில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூறு புள்ளி ஒன்று திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக காளிதாசன் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சர் கிருஷ்ணராஜ் கூட பாடியிருக்காங்க. சிம்மராசி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமில். அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், சக்தி லீலை திரைப்படத்திலிருந்து.
1: ஜெகதீஸ்வரி அருள் கொண்டு வா, மலர் கூந்தலின்

கூந்தலுக்கு மாலையிட்டு பார்த்தது என்ன பொய்யா மெய்யா? மாலை கொண்ட தேவி உந்தன் வாசமுள்ள கூந்தல் ஒன்று மாலையுடன் வந்த

6:15 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழகமில் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து.

மாலை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சாவித்ரி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக இதோ கண்ணதாசன் வரிகள், சந்திரபோஷ் இசையில் சரணம் ஐயப்பா திரைப்படத்திலிருந்து.

சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ.

0: கேட்பது முன்னாலே கார்த்திகை மாதம் வந்தாலே பாரதம் முழுதும் உன்னோடே பாக்கும் வலிமையும் நீ அப்பா வாழ்வை தருவாய் ஐயப்பா.
1: நேரம் 6:30 தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள் குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதே போல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கி இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும்.
2: போதையில்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
3: நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம்.
2: நெல்லிக்காயின் மருத்துவ குணம் குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
3: என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன.

0: பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள்.
1: இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் முதலாவது திரவ இயற்கை எரிவாயு அடிப்படையிலான ரயில் சேவையை இன்று குஜராத்தின் சபர்மதி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் டீசல் பயன்பாடு கடந்த 2015 293 கோடி லிட்டராக இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் இது 108 கோடி லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முன்னதாக திமுக, அஇஅதிமுக, அமமுக, பாமக, இடதுசாரி கட்சிகள் உள்பட பல்வேறு கட்சிகள் இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன. சுற்றுலாத்துறையில் தமிழகம் முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சர்வதேச சுற்றுலா தினத்தையொட்டி இன்று கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். மத்திய மண்டல காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டம் காவல்துறை தலைவர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில் இன்று திருச்சியில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மானிய உதவியுடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விரும்புவோர் அருகிலுள்ள கால்நடை நிலையங்களை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் வார விடுமுறையையொட்டி இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக 50 மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும், மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஆன்சி சோஜனும், உயரம் தாண்டுதலில் சர்வேஸ் குஷாரேவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் ஹரிதா பத்ராவும், ஆடவர் டெக்காத்லன் பிரிவில் தேஜஸ்வின் சங்கரும், மகளிர் ஸ்டீப்பிள் சேஸ் பிரிவில் பருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் 65 கிலோ எடை பிரிவில் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 90 கிலோ எடை பிரிவில் நரேந்தர் பர்வாலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா 7-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. வாலிபால்

0: போட்டியின் முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா வியட்நாமை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 16 வெள்ளி, 17 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த அபய் சிங்கிற்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கிர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கல பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிஷம் ஆயிட்டு இருக்க நீங்க கேக்க இருக்கோம் இந்த நிகழ்ச்சி.
2: என் விருப்பம்.
1: எஸ், என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வர் புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வித்யாசாகரோட இசையில் வைரமுத்து வரிகளில் புஷ்பவனம் குப்புஸ்வாமி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: என் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. இது விஜய் அண்ட் ஷோபா பாடிய பாடல், தேவாவோட இசையில், விஷ்ணு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பா விஜயோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் சித்ரா சிவராமன் அண்ட் வெங்கட் பிரபு பாடிய பாடல் துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: 102.3 பாட்டுக்கு
1: வன்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: ஹாய் கைஸ் ஹவ் ஆர் யூ

சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூறு புள்ளி ஒன்று திருப்பத்தூர் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம் மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் நேயர்கள் கேட்க இருப்பது திரைகாணம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. ஹரிஹரன் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார், இசையில் கலைக்குமார் எழுதியிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

102.3 விவித் பாரதி தமிழகமேல் திரைக்கான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 7:10 ஆயிட்டிருக்கு. அடுத்த பாடல் நான் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், நரேஷ் ஐயர், ஸ்ரேயா ஹோசல், ஹரிச்சரன் பாடிய பாடல் அங்காடி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் அமிர்தபுரியில் நடைபெற்ற மாதா அமிர்தானந்தமயி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே உண்மையான சேவையாக கருதப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும்போது அரசின் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார். அமிர்தானந்தமயி மடத்தின் மூலம் வழங்கப்பட்ட நிதி உதவி காரணமாக சுமார் 2.5 லட்சம் ஏழை பெண்கள் புத்தொழில்களை தொடங்கி பயனடைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உலக நானோ மருத்துவ மாநாட்டில் பேசிய அவர், நவீன மருத்துவ அறிவியல் உலகில் நானோ மருந்து பொருட்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றார். மருத்துவ சிகிச்சை என்பது அந்தந்த நபர்களுக்கு ஏற்படும் பாதிப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். செல்லுலார் மற்றும் மூலக்கூறு அளவிலான ஆராய்ச்சிகள் இந்த மருத்துவ முறையில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மகளிர் கல்வி, சமூக சமத்துவம் போன்றவற்றிற்காக ராஜாராம் மோகன் ராய் ஆற்றிய பணிகள் சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராயின் நினைவு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். பிற்போக்கான பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் ஆளாகியிருந்த காலகட்டத்தில் சமூக மாற்றத்திற்கு புதிய வழிகாட்டியவர் அவர் எனவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் ஏற்றுமதி அளவு 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், இம்மாநிலத்தின் ஏற்றுமதி தற்போதைய 2 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 2030 ஆண்டுக்குள் 5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் சந்தை அணுகுதல் எளிதாகி உள்ளதாக அவர் கூறினார். முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதன் வாயிலாக உத்தரப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சந்தைப்படுத்த புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநில அரசின் கொள்கைகள் முதலீட்டாளர்களுக்கு உகந்தவையாக இருப்பதால் அந்நிய முதலீடுகள் பெருமளவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மகாராஷ்டிராவில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மூங்கில் சார்ந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டுமென்று அம்மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற மூங்கில் குறித்த மாநாட்டில் பேசிய அவர், திரிபுராவில் மூங்கில் சார்ந்த தொழில்கள் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிராவின் கட்சோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மூங்கிலை மூலப்பொருளாக கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யவும் அதிக வாய்ப்பிருப்பதாக அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்றும் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் பிஜேபி ஆளும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களை திசை திருப்பும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி வருவதாக தில்லி முதலமைச்சர்

0: அமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையர்களும் விளக்கம் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தேர்தல் ஆணையம் மீதான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று நிரூபணமாகி உள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் வெனிசுலா, பெலாரஸ், மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெனிசுலா அமைச்சருடனான சந்திப்பு எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையேயான ஒத்துழைப்புக்கு வலு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனடா அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மெக்சிகோ மற்றும் பெலாரஸ் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்புகளும் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி சுயசார்பு என்ற நிலையை தாண்டி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தற்கால போர் முறை மாற்றமடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். போரின் தன்மை, தொழில்நுட்ப பயன்பாடு, போர் நடைபெறும் காலம் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் பாதுகாப்பு படையினரின் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மலை உச்சிகள் மற்றும் கடும் குளிரிலும் வீரர்கள் பணிபுரியும் சூழல் உள்ளதை சுட்டிக்காட்டிய ஜெனரல் தீரஜ் சேத், ட்ரோன் தாக்குதல்கள் புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன என்றும் தெரிவித்தார். ரம்மி விளையாட்டு செயலியுடன் தொடர்புடையவர்களின் 442 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் தொடர்ச்சியாக கேம்ஸ் கிராப்ட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களுக்கு சொந்தமான வங்கி வைப்பு நிதி, வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 2,843 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 12 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். மீன் வியாபாரிகள் 50 பேர் பயணம் செய்த அந்த கப்பல் அந்நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிவு மாகாணத்தில் உள்ள ஒரு தீவு அருகே மூழ்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 15 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும், எஞ்சியவர்களை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று ஆழ்கடல் தகவல் சேவைகளுக்கான தேசிய மையம் எச்சரித்துள்ளது. கடற்பகுதியில் அலைகள் மிக உயரமாக எழக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக அம்மாநிலத்தில் மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கெர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன் எடுத்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு

0: 295 ரன் எடுத்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பாட்டுக்கு இதான் டான்னு.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பண்டிகை காலங்கள், விழா காலங்களின் போது மட்டுமே நாம் சுண்டல் செய்து சாப்பிடுவோம். சாதாரணமாகவே 2 நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு பருப்பு வகையை சுண்டலாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பலகாரமாகவோ செய்து சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது. பருப்பு வகைகளில் புரதச்சத்து அதிகம் இருக்குது. கொண்டக்கடலை, பட்டாணி, வேர்க்கடலை, தட்டப்பயிறு, பாசிப்பயிறு போன்றவற்றை சாப்பிடணும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை போன்ற பண்டிகைகளின் போது நாம் எல்லாரும் சுண்டல் செய்து சாப்பிடுவோம். கருப்பு கொண்டக்கடலையில் ஃபோலேட், மெக்னீசியம் போதுமான அளவு இருக்குது. இது மாரடைப்பு காரணியான ஹோமோசிஸ்டினை கட்டுக்குள் வைத்து அந்த நோய் வராமல் பாதுகாக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு அவசிய தேவையான ஃபோலிக் அமிலம், ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்ட சாப்போனின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. வெள்ளை கொண்டக்கடலையை விட இதில் நார்ச்சத்து அதிகங்கிறாங்க. குளுக்கோஸ் பயன்பாட்டை மேம்படுத்தக்கூடியது என்பதால் நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கொண்டக்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். இதன் சாறு இரும்பு சத்து நிரம்பியது. இரும்பு சத்து குறைபாட்டுக்கு, இரத்த சோகைக்கு இதை கட்டாயம் சாப்பிடணும். பன்னீர்செல்வம் சார், உங்களுக்கு தெரியும், நாம் உண்ணும் உணவை பொறுத்து தான் நமது உடல் நலன். வேக வைத்த கொண்டக்கடலையை தினமும் 1 கப் சாப்பிட்றது நல்லது. நிறைய கலோரி சக்தியை தரவல்லது. கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சு சுண்டலா செய்து சாப்பிடுவது வழக்கம். ஆண்மை அதிகரிக்கும், மெலிந்த உடல் பெருக்கும், சளி இருமல் குணமாகும், நுரையீரல் தொடர்பான நோய்களும் நீங்கும். கொண்டக்கடலையில் நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் பி, மெக்னீசியம், இரும்பு, செலீனியம் ஆகியவை இருப்பதால் இதயத்துக்கு பலம் சேர்க்கிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைப்பதால் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. இதில் இருக்கும் இரும்பு சத்து, கால்சியம் நம் உடலில் உள்ள எலும்பை வலிமையாக்குகிறது. சுண்டல் சாப்பிட்டோம்னா வயிறு எளிதில் நிரம்பும். வயிறு மிக எளிதில் நிறைவை உணரச் செய்து பசி உணர்வு கட்டுப்படுத்தப்படும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லவை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே திருமூலரின் பொன்மொழி. உலகிலேயே அனைத்து விஞ்ஞானிகளும் வியந்து பார்க்கும் ஒரு பெரிய அற்புதம் நமது உடம்பு. மனிதன் தனது உயிரைப் போலவே உடலினையும் பேண வேண்டும். மன வலிமையைப் போலவே உடலிலும் வலிமை பெற்றவர்களாக இருந்தனர் நம்முடைய முன்னோர்கள். ஒவ்வாத பொருட்களை நமது உடல் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. இயல்பானவற்றை நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளும். இயல்புக்கு மீறிய செயல்கள் நடைபெறும் போது நம்முடைய உடம்பு, மனம் இரண்டும் நடுக்கத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்யும். இயல்புக்கு மீறியதில் தான் வேண்டாத உணவு, வேண்டாத உணர்வு ரெண்டும் வரும். இவை இரண்டையும் நமது உடலும் உள்ளமும் போராடி வெளியேற்றும். நமது உடல் நாம் நினைப்பதை செயல்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழ்வதே வாழ்வியலின் உச்சமாகும். பன்னீர்செல்வம் சார், நமது மூத்தோர் எல்லாத்தையும் ஆழ்ந்து அனுபவித்து தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் வித்தியாசமானது. சிலருக்கு தினமும் வேலை நேரம் போக ஓய்வு நேரம் அதிக அளவில் இருக்கும். சிலருக்கு ஓய்வு நேரம் மிக குறைவாகவே இருக்கும். இதில் அதிக நேரம் ஓய்வில் இருப்பவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பது எல்லோருடைய நினைப்பு, சரிதானுங்களா? ஆனால் அப்படி அல்லன்னு ஓர் ஆய்வு முடிவு தெரிவிக்குது. ஒரு நாளைக்கு ஓய்வு நேரம் 2 மணி நேரத்துக்கு கீழ் உள்ளவர்களிடம் மகிழ்ச்சி எண்ணம் அதிக அளவில் உள்ளது. அதே நேரம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே ஓய்வை அனுபவிப்பவரிடம் மகிழ்ச்சி எண்ணம் குறைவாகவே உள்ளதுன்னு அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு சொலவடை இருக்கு. அதனால கிடைக்கும் வாழ்வை மகிழ்ச்சியாக

0: வச்சுக்குவோம், நம்மை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:35. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்
3: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே, காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
4: பாட்டும் பயணமும்,
2: எஸ் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனேவேல். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஸ்நேகன் வரிகளில், தேவா இசையில் உன்னிகிருஷ்ணன் அண்ட் சித்ரா பாடிய பாடல் மனுநீதி திரைப்படத்திலிருந்து.

எஸ் தேவாவோட இசையில் அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சிங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ ஃபமல். ஸ்னேகன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 பாட்டுக்கு இதான்
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
6: நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
7: என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னோம். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறத விட நம்மை விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேற உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்ககிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா, ஒரு 4 பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் ஆகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு

0: வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ள வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாராம், ஒரு செவுத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரண் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா, ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது, பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான், இடுப்பை பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தாராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொண்ணன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
1: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்கள்

0: ரோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்துக் கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்ட காலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லதாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்கள்,

மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டுமக்களே, இன்று செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி என்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100ஆண்டு பிறந்த நாள் அன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026ஆம் ஆண்டிலே முகம்மது கஜினி முதன்முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை

பார்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை, மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது, மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் 2 வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை.

சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மை பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலி தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்த்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே

வரை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்துச் சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை

கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கடிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவிக் குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப்போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக் குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகியிருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம்

0: பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஜிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 ஆண்டிலே இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000 மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:35. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ், இந்த நிகழ்ச்சி

0: நீ கோரினாய்.
1: நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச செல்லப்பிராணி. ஆமாங்க, நீங்கள் வீட்டில் வளர்க்குறதோ இல்லை வளர்க்க நினைக்கிற உங்களுக்கு விருப்பமான செல்லப்பிராணி எது? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிராணிகள் பிடிக்காது. ஸோ சில பேருக்கு நாய்களாக இருக்கலாம், பூனைகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம். அப்படி உங்கள் மனசுக்கு பிடிச்ச செல்லப்பிராணி எது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி நீ கோரினால் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இதை பற்றி நீங்கள் ஏன் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. மறுபடியும் சொல்கிறேன், 2952-0853, 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044-0444 என்கிற இணைப்பு எண்ணையும் கண்டிப்பாக சேர்த்துக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், நிறைய பேசலாம். அதற்கு முன் நிகழ்ச்சியோட முதல் பாடல்

0: லபர் பந்த படத்தில் இருந்து பிரதீப் குமார் மற்றும் சிவாங்கி பாடிய பாடல் வந்து ஷால் ரோன்லன் இசையில். இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் நேயர்கள் காத்திருக்கிறாங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு எத்தனையாவது முறையா கால் பண்றீங்க?
1: இன்னைக்கு இல்ல சார், ரெண்டு நாளாவே நான் ஊர்ல இல்ல சார். இன்னைக்கு ஆரம்பத்துல இன்னைக்குதான் கால் பண்றேன்.
0: அப்படிங்களா, சரி சொல்லுங்க. உங்க பிடிச்ச செல்லப்பிராணி அது?
1: சார், எனக்கு செல்லப்பிராணி வந்து பூனை. செல்லப்பிராணியும் பூனைதான், தொல்லப்பிராணியும் பூனைதான்.
0: அப்படிங்களா, ஏன் தொல்லப்பிராணி?
1: ஏன்னு கேட்டீங்கன்னா, உள்ள கூட்டு சாப்பாடு எல்லாம் வைக்கிறோம். என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு அது இதெல்லாம் செஞ்சுட்டு பக்கத்து ரூம்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து எல்லாத்தையும் தள்ளி ஒரு வழி பண்ணி, அதனால எங்களுக்குள்ளதான் சண்டை வருது. இங்க பூனைகள்லாம் உள்ள சாப்பாடு போடுறீங்க, அது பாருங்க என்னென்ன பண்ணுதுன்னு. இருந்தாலும் என்ன சார் பண்றது, பூனை செய்யுது குறும்பு அடிச்சா பாவம் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, அதனால வந்து உரம் கரெக்டா நான் உரம் சாப்பாடு போடுவேன், சாப்பிட்டு
0: போடுவேன்.
1: நேரத்துல இருக்கும் சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், தாராசுரம், சமரசம்.
0: உங்கள் பெயர் சமரசம்
2: சார். என் செல்ல பிராணி வந்து நாய் தான் சார். பாதுகாப்புக்கும் அதான் சரி, நன்றி உள்ளது. செல்லம்மாவும் வளர்க்கலாம்.
0: ஓகே, நீங்க வளர்க்குறீங்களா?
2: ஆ, வளர்க்குறேன் சார. வளர்க்குறேன்.
0: அப்படிங்களா, சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம் பகிர்ந்துட்டதுக்கு. நன்றி.
2: நன்றி சார்.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், ராஜலட்சுமி வெச்சமாம்பலத்துல இருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன். நான் வந்து முயல் வந்து கருப்பு கலர் ஒண்ணு வெள்ளை கலர் ஒண்ணு வளர்த்துட்டு இருந்தது, அது ஒத்து வரல, விட்டாச்சுது. இப்போதைக்கு நான் அது பிராணியில சேர்த்து கிடையாது, பெட்டுல சேர்த்து கிடையாது. சாமி படத்துக்கு பின்னாடி இந்த ரெண்டு பள்ளி இருக்குது, சாமி படத்துக்கு பின்னாடி. அது நம்ம சாமி கிட்ட வைக்கிறத வந்து சாதத்தை நிறைய வைக்க மாட்டான், ஒரு பத்து அந்த மாதிரி எண்ணி வைப்பான் இந்த தட்டுல, ஒரு சின்ன தட்டுல. அது பார்த்தோம்னா நம்ம அதுக்கப்புறமா நடமாட்டம் இல்லாதப்ப அதை சாப்பிட்டு போயிடுது. அது அதுமாரி சாயந்தரம் ஒரு பேரிச்சம்பழம் வைப்பான், அதையும் சாப்பிடுது என்னம்மாவோ. இப்போதைக்கு எனக்கு வயசானதால அதுதான் எனக்கு செல்ல நினைச்சு
0: பட்டுக்கோட்டை
4: வட்டம் செம்பாலூர்ல இருந்து முத்துலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க முத்துலட்சுமி, உங்களுக்கு என்ன செல்லப்பிராணி பிடிக்கும்?
4: கிளினா சார் வளர்த்தோம், நல்லா பேசுனுச்சு.
0: ஓ சூப்பர், எத்தனை கிளி வளர்த்தீங்க?
4: ரெண்டு கிளி வளர்த்தோம், ஒண்ணு வந்து செத்து போச்சு, ஒண்ணு நல்லா பேசுனுச்சு. நான் வளர்த்தோம்ல.
0: பேர்லாம் வச்சிருக்கீங்களா?
4: ஆ, மீனாட்சின்னு வச்சிருந்தோம்.
0: இன்னொரு கிளி பேரு? ஒரு கிளி பேரு தான் சொல்லிருக்கீங்க.
4: அது பட்டு.
0: ஓகே, ரொம்ப நன்றி மைனப்ல வந்திருக்கேன்.
4: நன்றி சார்.
0: வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கிளிகள் பூனைகள் பல்லின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது எப்படின்னு தெரியல, அது மனதின் விருப்பம் போல. தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன் ஒரு பாடல்.

மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம். பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ பாடிய பாடல் அது, யுகபாரதியின் வரிகளில் ஷான் ரோல்டன் இசையில். நேரம் 8:49. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதியோட இந்த நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். இன்றைக்கி நாம் இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய செல்லப்பிராணி, உங்களுக்கு பிடிச்சமான செல்லப்பிராணி எது அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் நிறைய பேர் கலந்துட்டு நாய், பூனை, கிளி அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை என்கிட்ட சொல்லணும், அதை பற்றின இதுவை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-08-53, மற்றொரு எண் 2838-9871. வெளியுறவு நேயர்கள் 044 என்ற இணைப்பையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க.

0: நீக்க ஒரு நாள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: சார் வணக்கம், நான் திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி சார்.
0: சொல்லுங்க சார், உங்களோட செல்லப்பிராணி எது, உங்களுக்கு பிடித்த செல்லப்பிராணி?
1: நாய் தான் சார். அதாவது எங்க வீட்டில் நாய் இல்லை சார், நம்ம பக்கத்து வீடு பண்ணை இருக்கு சார், பால் பண்ணை. அந்த நாய் எங்க வீட்டில் தான் ஃபுல்லா இருக்கு சார். அதுக்கு பேர் நாங்க சுப்பிரமணியனும் வச்சிருக்கோம்.
0: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இனிப்பில வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர்,
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி. சொல்லுங்க சார்.
2: சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உயிரினம் அப்படின்னா பூனை அப்படின்னு சொல்லுவேன் சார்.
0: ஏன் சார்?
2: எங்க வீட்டுல அதாகவே பூனை அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்தது. அதை நாங்க ரொம்ப செல்லப்பிராணியாக இப்ப ஆரம்பிச்சிட்டோம்.
0: பூனைன்னு ஒரு உயிரினம் இருக்குது நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கு தெரியும். பரவாயில்ல, ரொம்ப அழகா சொல்றீங்க, பூனைன்னு ஒரு உயிரினம்னு. சோ உங்களுக்கு பூனை ரொம்ப பிடிக்கும்.
2: ஒரு 4 இயர்ஸா எங்க வீட்டுல அது வளருது. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பூனை. சாஃப்ட் குணம், அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் கலர் இருக்கிறதுனால சோக்கோன்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு.
0: ஓ சாக்கோ, ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி.

0: ஹலோ, கும்பகோணம் சார், மீனாட்சி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, எத்தனை வாட்டியா பேசுறீங்க?
0: நான் கிளி தான் சார் வளர்த்தேன்.
1: அப்படிங்களா? சரிப்பா, ஓகே, ரொம்ப நன்றி. என் நெஞ்சில் குடியிரு

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

துங்க ரா.

0: அருள்மொழிவர்மன் சூடாமணி விகாரத்தின் தலைமை பிக்ஷுவிடம் அவர் சென்ற கீழ்த்திசை நாடுகளைப் பற்றிய விவரங்களை திரும்பத் திரும்ப ஆர்வத்தின் மிகுதியால் கேட்டு அடிக்கடி அறிந்து கொண்டு வந்தார். அப்போது அந்த தலைமை பிக்ஷு கூறுகிறார், இலங்கை மணிமகுடத்தை தங்களுக்கு அவர்கள் தாங்களும் தங்கள் தமக்கையாரும் தங்கள் தந்தையாரும் புத்த தர்மத்துக்கு ஆற்றிய பெருஞ்சேவைக்கு பிரதியுபகாரமாக அவர்கள் அளித்தபோது நீங்கள் அதை ஏன் மறுத்தீர்கள்? நீங்கள் அதை மட்டும் ஸ்வீகரித்து கொண்டிருந்தால் அங்கிருந்து பல நூறு கப்பல்களில் நீங்கள் அந்த தென்திசை கிழக்கு திசை நாடுகளுக்கு தாங்கள் சென்றிருக்கலாமே. இப்படி ஒரு பிக்ஷுவை பின்தொடர்ந்து வரவேண்டிய ஒரு அவசியம் இருக்காதே என்று கூறினார் அந்த ஆச்சாரிய பிக்ஷு. குருதேவரே, இலங்கை ராஜகுலத்தின் சரித்திரத்தை கூறும் மகாவம்சம் என்னும் கிரந்தத்தை தாங்கள் படித்ததுண்டா என்று இளவரசர் கேட்டார்.
1: ஐயா, இது என்ன கேள்வி? மகாவம்சம் படிக்காமல் நான் இந்த சூடாமணி விகாரத்தின் தலைவனாக ஆகியிருக்க முடியுமா?
0: மன்னிக்க வேண்டும், மகாவம்சம் படித்ததுண்டா என்று தங்களிடம் கேட்டது தங்களுக்கு படிக்கத் தெரியுமா என்று கேட்பது போலத்தான். ஆனால் அந்த மகாவம்சம் கூறும் அரச பரம்பரையில் யார் என்னென்ன பயங்கரமான கொடும் பாவங்களை செய்திருக்கிறார்கள் என்று தங்களுக்கு தெரியுமல்லவா? மகன் தந்தையை சிறையில் அடைத்தான், தந்தை மகனை வெட்டி கொன்றான், தாய் மகனுக்கு விஷமிட்டு கொன்றாள், தாயை மகன் தீயிலே போட்டு வதைத்தான். பெற்றோர்களுக்கும் பெற்ற மக்களுக்கும் உறவு இப்படி என்றால் சித்தப்பன்மார்கள் மாமன்மார்கள் சிற்றன்னை பெரியன்னைமார்கள் அண்ணன் தம்பிமார்கள் இவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. குருதேவரே, இப்படிப்பட்ட கொடும் பாதகங்களை இலங்கை அரச குடும்பத்தினர் செய்தனர் என்று மகாவம்சம் கூறுகிறதல்லவா?
1: ஆம் ஆம், அத்தகைய தீச்செயல்களுக்கு அவரவர்கள் அடைந்த தண்டனைகளையும் கூறுகிறது. அந்த உதாரணங்களை காட்டி மக்களை தர்ம மார்க்கத்தில் நடக்கும்படி மகாவம்சம் உபதேசிக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம். மகாவம்சம் புனிதமான கிரந்தம், உலகிலே ஒப்புயர்வற்ற தர்ம போதனை செய்யும் நூல்
0: என்று ஆச்சாரிய பிக்ஷு பரபரப்புடன் கூறினார். சுவாமி, மகாவம்சம் என்ற நூலை நான் குறை சொல்லவில்லை. ராஜ்யாதிகார ஆசை எப்படி மனிதர்களை அரக்கர்களிலும் கொடியவர்களாக்கி விடுகிறது என்பதை பற்றித்தான் சொன்னேன். அத்தகைய கொடும் பாவங்களினால் களங்கமடைந்த இலங்கை சிம்மாதனத்தை நான் மறுதளித்தது தவறாகுமா?
1: மகாபுத்திமான்களான புத்த சங்கத்தார் அதனாலேதான் இலங்கை அரச வம்சத்தையே மாற்ற விரும்பினார்கள். தங்களை முதல்வராகக் கொண்டு புதிய வம்சம் தொடங்கட்டும் என்று எண்ணினார்கள். தாங்கள் அதை மறுத்தது தவறுதான். இலங்கை சிம்மாதனத்தில் வீற்றிருந்து அசோகவர்தனரைப் போல உலகமெல்லாம் புத்த தர்மத்தை பரப்பி பாதுகாக்கும் வாய்ப்பு தங்களுக்கு கிடைத்தது.
0: குருதேவரே, பரதகண்டத்தை ஒரு குடை நிழலில் ஆண்ட அசோகவர்தனர் எங்கே? இன்று இந்த புத்த விகாரத்தில் ஒளிந்து கொண்டு தங்கள் பாதுகாப்பை நாடியிருக்கும் இந்த சிறுவன் எங்கே? உண்மையில் தங்கள் சீடனாக கூட நான் அருகதை இல்லாதவன், புத்த தர்மத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறேன்?
1: இளவரசே, அவ்விதம் சொல்ல வேண்டாம். தங்களிடம் மறைந்து கிடக்கும் மகாசக்தியை தாங்கள் அறியவில்லை. தாங்கள் மட்டும் புத்த தர்மத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டால் அசோகரைப் போல புகழ் பெறுவீர்கள்.
0: என் உள்ளத்தில் இளம்பிராயத்திலிருந்து விநாயகரும் முருகனும் பார்வதியும் பரமேஸ்வரனும் நந்தியும் பிருங்கியும் சண்டிகேஸ்வரரும் கோயில் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டல்லவா புத்த தர்மத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும்? குருதேவரே, அடியனை மன்னியுங்கள். தங்களுடனே நான் யாத்திரை வருகிறேன் என்று சொன்னபோது புத்த தர்மத்தில் சேர்ந்து விடுவதாக எண்ணி சொல்லவில்லை. கடல்களை கடந்து தூர தேசங்களுக்கு போய்ப் பார்க்கும் ஆசையினால் தங்களுடன் வருவதாகச் சொன்னேன். ஆனாலும் மறுபடி யோசிக்கும்போது,
1: இளவரசே, தங்கள் வார்த்தையை நான் தவறாகத்தான் புரிந்து கொண்டேன். ஆனாலும் புத்த தர்மத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போகவில்லை. புத்த பகவானுடைய பூர்வ ஜென்மம் ஒன்றில் அவர் சிபி சக்கரவர்த்தியாக அவதரித்திருந்தார். புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தமது சதையை அவர் அறிந்து கொடுத்தார். அந்த சிபியின் வம்சத்திலே பிறந்தவர் சோழ குலத்தவர். ஆகையினாலேதான் உங்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கு செம்பியன் என்ற பட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதை தாங்கள் மறந்துவிட வேண்டாம்.
0: மறக்கவில்லை குருதேவரே. மறந்தாலும் என் உடம்பில் ஓடும் இரத்தம் என்னை மறக்க விடுவதில்லை. ஒரு பக்கத்தில்

0: ரவிச்சக்கரவர்த்தியும் மனுநீதி சோழரும் என்னை இரத்தத்திலேயும் சதையிலேயும் எலும்பிலேயும் கலந்திருந்து பிறருக்கு உபகாரம் செய், மற்றவர்களுக்காக உன்னுடைய நலன்களை தியாகம் செய் என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்தில் கரிகால் வளவரும் விஜயாலய சோழரும் பராந்தக சக்கரவர்த்தியும் என்னுடைய இரத்தத்திலே சேர்ந்திருந்து கையிலே கத்தியை எடு, நால்வகை சைன்யத்தை திரட்டு, நாலு திசையிலும் படையெடுத்துப்போ, கடல் கடந்து போ, சோழ சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்து உலகம் காணாத மகோன்னதம் அடையச் செய் என்று இடித்துக் கூறுகிறார்கள். இன்னொரு புறத்தில் சிவனடியார் கோச்செங்கண்ணாரும் தொண்டை மண்டலம் பரவிய ஆதித்த சோழரும் மகானாகிய கண்டராதித்தரும் என் உள்ளத்தில் குடிகொண்டு ஆலயத் திருப்பணி செய், பெரிய பெரிய சிவாலயங்களையும் எழுப்பு, மேருமலை போல் வானளாவி நிற்கும் கோபுரங்களுடைய கோயில்களை நிர்மாணி என்று உபதேசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். என் முன்னோர்கள் இவ்வளவு பேருக்கும் நடுவில் கிடந்து நான் திண்டாடுகிறேன். குருதேவரே, அவர்களுடைய தொந்தரவுகளை பொறுக்க முடியாமல் உண்மையாகவே சில சமயம் எனக்கு புத்த சமயத்தை மேற்கொண்டு புத்த பிக்ஷுவாகி விடலாம் என்று கூட தோன்றுகிறது. கருணை கூர்ந்து எனக்கு பௌத்த சமயத்தை பற்றி சொல்லுங்கள், புத்த பகவானை பற்றி சொல்லுங்கள் என்றார் பொன்னியின் செல்வர். இதை கேட்ட பிக்ஷுவின் முகம் மிக்க மலர்ச்சியடைந்து விளங்கியது. இளவரசே, பௌத்த மதத்தை பற்றியும் புத்த பகவானைப் பற்றியும் தாங்கள் அறியாதது என்ன இருக்கக்கூடும் என்றார். அதோ அந்த சுவர்களில் காணப்படும் சித்திரக் காட்சிகளை விளக்கிச் சொல்லுங்கள். அங்கே ஓர் ராஜகுமாரர் இரவில் எழுந்து போகப் பிரயத்தனப்படுவது போல ஒரு சித்திரம் இருக்கிறதே, அது என்ன? அவர் அருகில் படுத்திருக்கும் பெண்மணி யார்? தொட்டிலில் தூங்கும் குழந்தை யார்? அந்த ராஜகுமாரர் முகத்தில் அவ்வளவு கவலை குடிகொண்ட தோற்றம் ஏன் என்று இளவரசர் கேட்டார். ஐயா, புத்த பகவான் இளம்பிராயத்தில் தங்களைப் போல ராஜகுலத்தில் பிறந்த இளவரசராக இருந்தார். யசோதரை என்னும் நிகரற்ற அழகு வாய்ந்த மங்கையை மணந்திருந்தார். அவர்களுக்கு ஒரு செல்வ புதல்வன் பிறந்திருந்தான். தகப்பனார் ராஜ்யபாரத்தை அவரிடம் ஒப்புவிக்க சித்தமாயிருந்தார். அந்த சமயத்தில் சித்தார்த்தர் உலகில் மக்கட்குலம் அனுபவிக்கும் துன்பங்களை போக்குவதற்கு வழி கண்டுபிடிக்க விரும்பினார். இதற்காக அருமை மனைவியையும் செல்வ குழந்தையையும் ராஜ்யத்தையும் விட்டு போக தீர்மானித்தார். அவர் நள்ளிரவிலே அரண்மனையை விட்டு புறப்படும் காட்சிதான் அது. இளவரசே, இந்த வரலாற்றை தாங்கள் முன்னம் அறிந்ததில்லையா?
1: ஆம் ஆம், பலமுறை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த சித்திரத்தில் பார்க்கும்போது மனதில் பதிவது போல வாயினால் கேட்ட வரலாறு பதியவில்லை. தூங்குகின்ற யசோதரையை எழுப்பி சித்தார்த்தர் உன்னை விட்டு போகிறார், அவரை தடுத்து நிறுத்து என்று எச்சரிக்க தோன்றுகிறது. சரி, அடுத்த சித்திரத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: புத்த பகவானுடைய வரலாற்றை குறிப்பிட்ட மற்ற சித்திரங்களையும் ஒவ்வொன்றாக ஆச்சாரிய பிக்ஷு எடுத்து விளக்கி வந்தார். அருள்மொழிவர்மர் புத்த தர்மத்தை தழுவினால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்ற ஆசை பிக்ஷுவின் இதய அந்தரங்கத்திலே இருக்கத்தான் இருந்தது. ஆகையால் மிக்க ஆர்வத்துடனே சித்தார்த்தருடைய சரித்திரத்தை சொல்லி வந்தார். கடைசியில் சித்தார்த்தர் போதி விருட்சத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து ஞான ஒளி பெறுதர் அந்த சித்திரத்துக்கு வந்தார். அந்த சித்திரத்தை குறித்து அவர் சொன்னபோது பொன்னியின் செல்வர்,
1: குருதேவா, தங்கள் கருத்துக்கு மாறாக நான் ஏதேனும் சொன்னால் தங்களுக்கு கோபம் வருமா என்று கேட்டார்.
0: இளவரசே, நான் ஐம்புலன்களையும் வென்று மனதை அடக்கவும் பயின்றவன். தாங்கள் கருத்தை தாராளமாகச் சொல்லலாம் என்றார் பிக்ஷு.
1: போதி விருட்சத்தின் அடியில் வீற்றிருந்தபோது சித்தார்த்தர் ஞானவொளி பெற்றார் என்பதை நான் நம்பவில்லை.
0: ஐம்புலன்களையும் உள்ளத்தையும் அடக்கியவராயிருந்த போதிலும் பிக்ஷுவின் முகம் சுருங்கியது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நேயர்களே, அனுராதபுரத்து மகாபோதி விகாரத்துல அருள்மொழி உறுதிபடவும் அதே சமயம் அழுத்தம் திருத்தமாகவும் தந்த மறுமொழிய நினைவுபடுத்திப்போ. நான் அதிகமாக மதிப்பது என் தமக்கையாரின் விருப்பத்தையே. அன்னை என்னை பெற்றாள், பொன்னியின் உயிரை காப்பாற்றி அளித்தாள். ஆனால் என் தமக்கை என் அறிவை வளர்த்து அகக்கண்களை திறந்தார். அப்படிப்பட்டவருடைய விருப்பத்தை காட்டிலும் என் உள்ளத்திலே உள்ள ஒரு குரலின் கட்டளையே எனக்கு மேலானது. இளம் வயதிலேயே ஞானத்தால அவர் பெற்றிருக்கிற

0: பக்குவம் இந்த சூடாமணி விகாரத்திலையும் வெளிப்படுது. இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள கிரந்தம் என்கிற சொல்ல பார்க்கலாம். இதன் பொருள் நூல். கிரந்த் என்பது கட்டுதல், இணைத்தல், வகைப்படுத்துதல் என்பதையெல்லாம் குறிப்பது. பண்ட காலத்தில் கிரந்த எழுத்து என்கிற எழுத்து முறையை பயன்படுத்தினாங்க. நூலின் பெயரே எழுத்துக்கும் வந்துடுச்சு. கிரந்தி என்ற சொல்லின் பொருள் முடிச்சு. அந்த காலத்தில் பனையோலையில் எழுதப்பட்ட ஏடுகளை வரிசையாக அடுக்கி முடிச்சு போட்டு நூலாக பாதுகாத்தாங்க. இதனால நூலுக்கே கிரந்தம்ங்கிற பேரு நிலைச்சிட்டுது. அடுத்து அருகதை என்கிற சொல். அருகத்னா தகுதி பெறுதல், மதிப்பிற்கு உரியவராய் இருப்பது. நாலு வகை தீய வினைகளை அழிச்சு உன்னத நிலை பெற்ற ஞானியர் சமண சமயத்திலேயும், முழு ஞானம் பெற்ற துறவியர் பௌத்த மதத்திலேயும் இப்பெயரால போற்றப்படுறாங்க. பிருங்கி முனிவர். சிவபெருமான மட்டுமே வழிபட்டு வந்தவர், சக்தியை வழிபடுறத தவிர்த்து வந்தவர். சிவனும் சக்தியும் இணைஞ்ச வடிவ வணங்க வேண்டிய நிலையில வண்டு வடிவம் எடுத்து சிவனம் மட்டும் வலம் வர முயன்றார். உண்மை நிலையை உணர்த்த அவரது சக்தி பகுதியான சதையையும் இரத்தத்தையும் நீக்கிட்டாங்க உமையம்மை. தோல் போர்த்தின எலும்பு கூடாயிட்ட முனிவர் சக்தியை இழந்ததால கீழே விழுந்துட்டார். பக்தியின் பயனா மூன்றாவது கால் வழங்க பெற்றார். சிவசக்தி ஐக்கியத்தின் தத்துவத்தையும் உணர்ந்தார். ஐம்புலன்களை வென்று மனத்தை அடக்கவும் பயின்றவன்னு ஆச்சாரிய பிக்ஷு சொன்னதை கேட்டோம். மனத்தை ஆறாவது புலனாக கொள்ளுவாங்க யோகியர். மனம் உள்ள இருந்து உள்ளமா இயங்குது. தானே ஒளிரும் ஆற்றல் அற்றது மனம். ஆத்மாவிடமிருந்து கடன் வாங்கின ஒளியை கொண்டுதான் எல்லாத்தையும் ஒளிர செய்யுது. இதை ரொம்ப நுட்பமா குறிப்பிடுறார். மகத்தான ஆற்றல் கொண்ட தென்திசை மாதண்ட நாயகர் அருள்மொழிவர்மர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு ஈடு கொடுத்து உரையாடுவது அவரது பக்குவத்தை காட்டுது. இந்த நிலையில நாகப்பட்டினத்துக்கு முதல்ல வந்து சேரப்போவது திருமலை அப்பனா, கிரமவித்தனா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திதிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
1: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட முதல் பாடல் கோப்ரா படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான், ஸ்ரீகாந்த், ஹரிஹரன் இவங்க இரண்டு பேரும் இணைந்து பாடிய பாடல் இது. தாமரையோட வரிகளில், ஏ.ஆர். ரஹ்மான் இசையில்.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் குரு திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

நேரம் 9:36. இது வித் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் காற்று வெளியீடை திரைப்படத்திற்காக சாஷா திரிபாட்டி பாடிய பாடல் இது. வைரமுத்துவோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் காதல் வைரஸ் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் ஏ ரமான் இசையில். இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக ஸ்ரீகுமார் மற்றும் சித்ரா பாடிய பாடல். இது வைரமுத்துவோட வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில்.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மே மாதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் யாரும் இசையில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு அனுப்பி கேட்குற நிகழ்ச்சி தான் இது. உங்களுடைய விருப்ப பாடல், அது என்ன படம் என்ன பாடல்ன்றதையும், உங்கள் பெயர், நீங்கள் விருப்பப்படுற டெடிக்கேட் பண்ண நினைக்கிறவங்களோட பெயர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் 9444001023 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. மறுபடியும் சொல்கிறேன், 9444001023.

நேயர்கள் தங்களோட விருப்ப பாடல்களை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் என்ன அழகு எத்தனை அழகுன்ற பாடல், லவ் டுடே திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் ராஜேந்திரன் டெய்லர்ஸ் ரோட்லேருந்து மற்றும் கிறிஸ்டின் ராஜ் மலேசியாவிலிருந்து கேட்டிருக்காங்க. நாமளும் சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான்
2: 102.3
3: பாட்டுக்கு இட் டான்
4: நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் நிஷாந்தி சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஒரு தெய்வம் தந்த பூவேன்ற பாடல். இந்த பாடல் அவங்க அவங்களோட மகனுக்காக கேட்டிருக்காங்க.

நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் திருமலை படத்திலிருந்து நீயா பேசியதுன்ற பாடல். இந்த பாடல் வந்து குரோம்பேட் சென்னையில் இருந்து கிருஷ்ணன் அவர் விரும்பி கேட்டுள்ளார்.

நேரம் 10:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேயர்கள் தங்களோட விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு அனுப்பி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தான் இது. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்திலிருந்து யோகப்பிரியா மற்றும் மரிய ஆரோக்கியம் இவங்க கேட்ட பாடல். தாய்மொழி கொடி படத்திலிருந்து 100 ஆண்டுக்கு ஒரு முறைன்ற பாடல்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 944400023. மறுபடியும் சொல்கிறேன், 9444001023.

2, 3. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா பையா படத்திலிருந்து சுத்துதே சுத்துதே என்ற பாடல் தான். இந்த பாடலை தினேஷ்குமார் தாமோதரன் திருமுல்லைவாயில் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. அவர் இந்த பாடலை அவரோட பெட்டர் ஹாஃப் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறாரு.

நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து பிரபுதேவி மற்றும் ஸ்ரீ சாய் இவங்க கேட்டுள்ள பாடல், மௌனம் சம்மதம்ன்ற படத்திலிருந்து கல்யாண தேன்நிலான்ற பாடல்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர் வந்து துபாயிலிருந்து கேட்டிருக்காரு. செம்பருத்தி படத்திலிருந்து நில காயும் நேரம்ன்ற பாடல்.

0: 102.3 FM. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பூவே இளைய பூவேன்ற பாடல். இந்த பாடலை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து நாகூர் கனின்றவர் விரும்பி கேட்டிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண் 9444000123. இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஆனந்தமுருகன்றவர் வந்து விரும்பி கேட்டிருக்காரு. காதல் கோட்டை படத்திலிருந்து சிவப்பு லோலாக்குன்ற பாடல்.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவா மகேஸ்வரி மந்தவெளியிலிருந்து கேட்டிருக்காங்க சந்தோஷ கண்ணீரேன்ற பாடல், உயிரே படத்திலிருந்து. இந்த பாடலோட நானும் கிளம்புறேன். இதே மாதிரி மற்றொரு தொகுப்பில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் ஆர்ஜே யுவராஜ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்போ கேட்க போகிற நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இரவு நேரங்களில் இது மாதிரியான இனிமையான பாடல்களை வந்து கேட்குறதே தனி சுகம்தான். சுற்றிலும் ஒரே அமைதி, கையில் ஒரு டீ, மனசில் சில பழைய நினைவுகள், அந்த நினைவுகளோடு சேர்ந்து ஒரு இனிமையான மெலோடி சாங். எப்படி இருக்கும்ல? அந்த மாதிரி மெலோடி சாங்ஸ் தான் வந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். முதலாவதாக வரக்கூடிய பாடல் மாற்றான் திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

கோ திரைப்படத்திற்காக அருமையான பாடல்களை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக ஜாவத் அலி குரல்ல, வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில. இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:20 நோக்கி போயிட்டுருக்கிற எந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் சில பாடல்கள் தாங்க நம்மளை சந்தோஷப்படுத்தும், சில பாடல்கள் நம்மளை பழைய நாட்களுக்கே கூட்டிகிட்டு போகும், இன்னும் சில பாடல்கள் யாரையும் நினைக்காம கேட்டாலும் யாரையோ நினைக்க வச்சிரும் அது. அப்படிப்பட்ட இனிமையான மெலோடி பாடல்களோடு உங்கள் இரவை இன்னும் அழகாக்க இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சி. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக கல்யாணி மேனன் குழுவினர் குரலில் கார்த்திக் நேஹா வரிகளில் கோவிந்த் வசந்தா இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 2.3 வித் மீ RJ ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது. அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில.

எந்திரன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டோம். நேரம் 11:34. இந்த இனிமையான இரவு வேளையில் அருமையான பாடல்களை தான் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் சீதாராமம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் சிந்துரி குரலில், மதன் கார்கி வரிகளில், விஷால் சந்திரசேகர் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் டம் கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, விவேகா வரிகளில், டி இமானின் அட்டகாசமான இசையில.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ், அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிறது 12 மணியிலிருந்து இடைவிடாத பாடல்கள். காற்றின் மொழி, 1 மணிக்கு நீங்காத ரிங்காரம், 2 மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு அடுத்தடுத்து இடைவிடாத இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக வரிசை கட்டி காத்திருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல்களாக வருகிறது கற்றது தமிழ் மற்றும் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக. கற்றது தமிழ் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குளி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காதா?

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தேடிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வானம் பொழுகின்ற மழையின் ஒலியில் கானம் பொன் வானம் என்னோடு சங்கீதம் இன்று பாடுகின்றதா. மழை துளி சுரங்கள் பிரித்து பாடும் என் தேவி, உன் கண்கள் என் பாடல் கேட்டு தூங்கவில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவது பாடலாக சௌபாக்யவதி என்ற திரைப்படத்திற்காக

பனிதான் சரிமகரிம பனிதனிதான் மபனி ரி சரி நீ சாதனி பபனி சரி சனி சரி காரி சரி ரி சனி சனி பனி பம பம கபரி சனி சரிம பனிதானிதான் சரிம பனிதானிதான்.

நிறைவாக கேட்டது ஜெகதால பிரதாபன் திரைப்படத்திற்காக. நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் புரிசை இஎஸ் நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஏ சக்திவேல் அவர்கள் தமிழ். முதலில் கேட்கவிருப்பது மூலாதார மூர்த்தி என்ற பாபநாசம் சிவன் இயற்றியது. ஹம்சத்வனி ராகத்தில் ஆதி தாளத்தில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யோசனா கமல லோச்சனா எனும் ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனை கேட்கலாம். தர்பார் ராகத்தில் ஆதி தாளத்தில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய வாஞ்சதோனு கர்ணரஞ்சனி ராகம் ஆதி தாளத்தில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாசுதேவயனி எனும் ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை புரிசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். ஏ சக்திவேல் அவர்கள் தவில். நேரம் 5 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். முதலாவதாக வருவது ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம்.